5:46 தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாம்பே சாரதா அவர்கள் குரலில் அன்னபூர்ணா அஸ்தகம்

5:53 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
6: பண்ணாதீங்க தம்பிகளா,
5: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
6: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
5: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
6: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
5: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்க வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
6: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
5: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
6: தப்பா சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
5: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
6: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
7: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சமூகம் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சி துவங்கும் நேரம் 6:10. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாராஸ்ரீ எழுதிய பாடல் ஒலிக்க கேட்கலாம். வீரமணி கண்ணன் இசையமைப்பில் முழுமுதற் கடவுளான அந்த விநாயகன் புகழ் ஒலிக்க கேட்கலாம்.

பஞ்சபூத தலங்களில் சிதம்பரத்தில் நடராஜராய், திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரார் காட்சியளிக்கும் அந்த இறைவனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். ஹரிணியின் குரலில் தீபன் அருணாச்சலம், வரிகளில் எம் சசிதரன், இசையமைப்பில் விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமி மலையின் புகழ் ஒலிக்கக் கேட்டோம். தகப்பன் சுவாமி என்று புகழ் பெற்று விளங்கும் அந்த முருகப்பெருமான் சுவாமி மலையில் கந்தாச்சலம், சிரகிரி, சிவமலை, குருமலை என்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் அந்த சுவாமி மலையில் வீற்றிருக்கும் முருகன் புகழ் ஒலிக்க கேட்டோம். சீர்காழி சிவசிதம்பரம் குரலில், வெம்பத்தூர் கிருஷ்ணன் வரிகளில், ரங்காராவ் இசையமைப்பில். நிலையத்தில் நேரம் 6:27:10. நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் FM 102.3.

ஹேமா ஜான் குரலில், ரெமி இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி நிறைவாக நாகூர் இஎம் ஹனீஃபா மற்றும் கே ராணி குரல்களில் அப்தீன் வரிகளில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: 5 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்து உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காஷிமெலிவ் அடில்பெக் அலியோபிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பு அளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ்தான் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாத்திர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். பிரதமர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் கடன் சுமை 500,000,000,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்தார். அரிசி, சர்க்கரை, புளி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரும் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். துறை வாரியாக தனித்தனி அமைச்சர்கள் இருந்தாலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளிப்பதில்லை என்றும் ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே பெரும்பாலான துறைகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் மூடப்பட்டுள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உட்பட பல சர்க்கரை ஆலைகள் நவீனப்படுத்தப்படாத காரணத்தால் அதன் உற்பத்தி திறன் குறைந்துள்ளது என்று கூறினார். ஆலைகளுக்கு கொண்டுவரப்படும் கரும்பு உரிய காலத்தில் அரைக்கப்படாத காரணத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து போடி நாயக்கனூருக்கு செல்லும் சிறப்பு விரைவு ரயில் செப்டம்பர் 12 முதல் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. போடி நாயக்கனூரிலிருந்து தாம்பரத்திற்கு வாரந்தோறும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் செப்டம்பர் 13 முதல் 27 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் செப்டம்பர் 4 முதல் 25 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி எழும்பூர் விரைவு ரயில் செப்டம்பர் 6 முதல் 27 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தாம்பரம் விரைவு ரயில் செப்டம்பர் 6 முதல் 27 வரையும், திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயில் செப்டம்பர் 3 முதல் 24 வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம்

0: உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். லட்சத்தீவில் நடைபெறும் விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் திரு எல் பி சிங் பாகேல் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். நாட்டில் வண்ண அலங்கார மீன்களை பிடித்தல், வளர்த்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க லட்சத்தீவு கடல்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஏராளமான அலங்கார வண்ண மீன்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. அலங்கார மீன்வளத்தை பெருக்க அறிவியல் முறையில் மேலாண்மை மற்றும் தரக்கட்டுப்பாடுகளை உறுதி செய்ய செயல் திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது.

உள்ளது. இங்குள்ள ஏராளமான அலங்கார வண்ண மீன்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. அலங்கார மீன்வளத்தை பெருக்க அறிவியல் முறையில் மேலாண்மை மற்றும் தரக்கட்டுப்பாடுகளை உறுதி செய்ய செயல் திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. அந்தமானில் கடுமையான சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் அந்த விமானம் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. வானிலை சீரடையாத காரணத்தால் சென்னை திரும்பிய விமானம் இன்று காலை சிறப்பு விமானத்தின் மூலம் பயணிகள் அந்தமான் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை ஆற்காடு சாலை, விருகம்பாக்கம், போரூர் சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த மண்டல கண்காணிப்பு அதிகாரி திருமதி விஜயாராணி, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இப்பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள், மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் மீண்டும் மழைநீர் வடிகால் கட்டும் பணியையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பருவமழையின் போது அவசர நடவடிக்கைகளுக்காக மோட்டார் பம்புகள், இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை கனடா துண்டித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில் எண்ணெய் வளமிக்க லாரக் தீவின் மீது அமெரிக்க விமானப்படை மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்குமார் கூறியுள்ளார். செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகம் எதிரே பழைய GST சாலையில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி கட்டுப்படுத்தினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வாகன தணிக்கையில் சுமார் 2 கிலோ போதைப்பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்களை எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டவர்த்துக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு காலையில 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. இதுல வந்து புத்தம் புது திரைப்பட பாடல்கள் கூடவே அந்த நாளோட சிறப்பு பற்றின தகவல்கள் நாம வந்து தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய தினம் தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு பற்றின சில தகவல்கள் நாம கேட்க முடியும். சோ ஸ்டே டியூன்டா இருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. காலை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாக நீங்கள் கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எழுதி அனுப்ப, அது உங்கள் பெயர்களோட கூட நீங்கள் விரும்பின பாடல்களை ஒலி உலா செய்யக்கூடிய நிகழ்ச்சி இந்த உங்கள் விருப்பம் அப்படிங்கிறது காலை 8 மணிக்கு, 9 மணிக்கு கலக்கல் அரங்க, 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில். இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க போகிறோம். ஸோ விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு விடைகள் சொல்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன சென்னைக்கான முன் இணைப்பு எண். விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான தகவல்களையும் நீங்களும் கொடுக்கலாம். நாம கேட்கக்கூடிய விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில்களையும் நீங்க தரலாம். இந்த நிகழ்ச்சி எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு. காலை 11 மணிக்கு என்றும் இனியவை 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக. மதியம் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 1980, 90 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக தினம்தோறும் ஒளி உலா வந்துட்டுருக்கு. மதியம் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க அதை உடனுக்குடன் வானொலியில் கேட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். அதுக்கப்புறம் மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. 3 மணிக்கு வர்ண ஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு, 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 அதுக்கப்புறம் என் விருப்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சி, 7 மணிக்கும் 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தருபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தன்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 முதல் மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
2: Yes, who is it?
3: Don.
0: 102.3
1: பாட்டுக்கு இதான்
3: Don.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
0: வணக்கம் தமிழ்நாடு.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சின்ன சின்ன மகிழ்ச்சியில் சொர்க்கம் உண்டு. சின்ன சின்னதாக இருப்பதனாலோ பல பேருக்கு அது தெரியாமல் போவதும் உண்டு. ஆமாங்க, சின்ன சின்ன விஷயத்துலலாம் கூட நாம் வந்து ஆஹா இது இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கே, இது நல்லா இருக்கே, இது நான் இதை விட சூப்பராக இன்னும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாம் ரசித்து அதில் இருக்கிற அழகு, அதில் அது மூலமாக நமக்கு கிடைக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நம்ம ரசித்தோம் அப்படின்னாக்கா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இன்றைக்கி நிகழ்ச்சியை நாம் துவங்குவோம். கூடவே இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள், மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கும் விவித் பாரதியின் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

வணக்கம் நேயர்களே. தேசிய கண்தான இருவார விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை கடைபிடிக்கப்படுகிறது. கண்தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதும் விழி வெண்படல பார்வை இழப்பை கார்னியல் பிளைண்ட்னஸை தடுப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இது ஒரு வாரம் அல்ல, 2 வாரங்கள் 14 நாட்கள் விழிப்புணர்வு இயக்கமாக நடத்தப்படுகிறது. மண்ணில் புதைக்கும் மனிதரின் கண்களை இரவில் வாழும் இதயங்களுக்கு கொடையளிப்போம்.

பிரசன்னாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நாம் வந்து ஒரு கேள்வி போட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னாக்கா, பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா, காலை 8 மணிக்கு முன்னாடி விடைகளை போட்டுட்டிங்கன்னா சரியான விடை என்ன அப்படிங்கிறதும், யார் யாரெல்லாம் சரியான விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும்.

0: காந்தாரா ஏ லெஜெண்ட் சாப்டர் 1 அப்படிங்கிற படத்துலேருந்து முத்து சிற்பியோட குரலில், சங்கரகுமார் பிஎஸ் அவங்களோட வரிகளில், அஜினீஷ் லோக்நாத்தோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 தமிழில் செய்தி அறிக்கை.
5: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச் சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.

0: நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதி சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காசிமெலேவ் அதில்பெக் அலியோபிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாதிர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6 உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லேயில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக சிகாகோவில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரிடையே திருமதி சீதாராமன் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் நாட்டின் பொருளாதார இலக்குகளை எடுத்துரைத்த நிதியமைச்சர் அரசு கடன் வாங்குவது மற்றும் கடனின் அளவு குறித்த கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். மத்திய அரசு 2025-26 நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களின் செயல்பாடுகள் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் இந்தியா நேரடியாகவே வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிகாகோவில் நடைபெற்ற நிதியமைச்சரின் இருதரப்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விவசாயம், பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளைச் சேர்ந்த அமெரிக்க வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் பேச்சு நடத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மேலும் பல உடல்கள் நேற்றும் மீட்கப்பட்டன. பேரழிவை தொடர்ந்து 2500 மேற்பட்டோரை காணவில்லை. இயற்கை இடர் ஏற்பட்டு 5 நாளாக மீட்புப் படையினர் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட 8 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திரிசூலி நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய நேபாளத்திலிருந்து தொங்கு பாலம் நேற்று அடித்துச் செல்லப்பட்டது. சுமார் 3 நீடித்த இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் மீண்டும் அச்சமடைந்தனர். முன்னதாக கடந்த 26 ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக காத்மண்டிலிருந்து சற்று கீழ்நோக்கி செல்லும் தாவடிகாட் பகுதியில் ஒரு பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த பாலத்திற்கு மாற்றாக உள்ளூர் மக்கள் இந்த கியால்சவுக் சராண்டி பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இதற்கிடையே புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திரிசூலி 3A தளம் உட்பட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைகளுக்குள் சிக்கியுள்ள 100 மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாளம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். ஆனால் இதுவரை சுரங்கப்பாதைக்குள்ளிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. காணாமல் போனதாக பதிவாகியுள்ள 2500 பேரில் 100 நேபாளத்தின் நீர்மின் திட்டங்களின் ஊழியர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மத சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி ஹல்த்வானி நகரில் ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அந்த மைதானத்தில் தூய்மை பணியும் சுத்திகரிப்பு யாகம் ஒன்றும் நடத்தப்பட்டதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ராகுல்காந்தியின் இந்த பேச்சுக்கு எதிராக ஹல்த்வானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு மைதானத்தில் கிடந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பங்கேற்றதாகவும், ஆனால் ராகுல்காந்தி இதை தவறாக சித்தரித்து விட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ராகுல்காந்தி மீது இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லால்பஞ்ச் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 28 வயது பெண் காவலர் கேசரி வர்மா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த கேசரி வர்மா கடந்த 22ஆம் தேதி சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்தார். மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க அவர் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை காவலர்கள் மூத்த அதிகாரியிடம் பரிந்துரைக்கவில்லை என்று அவரது கணவரும் சக காவலருமான நாகேந்திர வர்மா குற்றம் சாட்டியுள்ளார். விடுப்பு விண்ணப்பம் பரிந்துரைக்கப்படாததால் தனது மனைவியால் மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க முடியாமல் போனதாகவும், அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பேசுகிறார். நாடு முழுவதும் உள்ள 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளில் படிப்புகளை முடித்த மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கும் கலந்து கொள்கிறார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வெய்லால் மிக்கி ஷீலா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018ஆம் ஆண்டு 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிசா மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், அருணாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்காட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்கள் எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக 2027ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் மகளிர் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிடமிருந்து பறித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதில் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிராகன் அப்படிங்கிற படத்துலேருந்து சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மாஞ்சி இவங்களோட குரல்களில், விக்னேஷ் சிவனோட வரிகளில், லியோன் ஜேம்ஸோட இசையமைப்பில்.

மாமன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹெஷம் அப்துல் வாஹப் இசையமைச்சு சரண்யா ஸ்ரீனிவாஸோட பாடின பாடல், விவேக் ஏக்நாத் இவங்களோட வரிகளில் இந்த பாடலை நாம் இப்போ கேட்கலாம்.

பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்துலேருந்து சின்மயி ஸ்ரீபாதா, விஜய் யேசுதாஸ் இவங்களோட குரல்களில், மாரி செல்வராஜோட வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: கூலி அப்படிங்கிற படத்திலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு பாடின பாடல் கேட்டோம்.
1: தூய்மையே மேன்மை,
2: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
1: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
4: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
1: தூய்மையே மேன்மை.
5: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க, மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆக போகுதுங்க.
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
3: वेरी गुड,

த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற படத்துலேருந்து அம்ருத் ராம்நாத், இசையமைச்சு அனந்து, கல்யாணி நாயர், உத்ரா உன்னிகிருஷ்ணன் இவங்களோட பாடின பாடல் கேட்டோம் ஸ்ரீ கணேஷோட வரிகளில். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் வந்து முகநூல், அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி பதிவு பண்ணியிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னாக்க, பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற கேள்வியை போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதற்கான சரியான விடை கடியலூர் உரித்திரங்கண்ணனார் அப்படிங்கிறதான் சரியான விடை. நிறைய நேயர்கள் இதற்கான சரியான விடைகள் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்.

தக் லைஃப் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நாம் அந்த பாடல் கேட்டோம். யார் யார் பாடியிருந்தாங்க அப்படின்னாக்கா அலெக்சாண்ட்ரா ஜாய், சுபா, சரத் சந்தோஷ் இவங்களோட குரல்களில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் எல்லோ அப்படிங்கிற படத்துலேருந்து சத்யபிரகாஷ் குரலில் கிளிஃபி கிறிஸோட இசையமைப்பில் கேட்கலாம்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே உமா.

ஜெயக்குமார், உங்கள் விருப்பம்ல நீங்க கடிதம் வாயிலாக கேட்ட பாடல் தான் வந்து நாங்க பிளே பண்ண போறோம். யாரெல்லாம் இப்ப கேட்டிருக்காங்க முதல் பாடல் அப்படின்னு பார்ப்போம். ஆற்காடு, சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, போரூர், கலசப்பாக்கம், மூர்த்தி, புஷ்பா, இவர்களுக்காக வேட்டையன் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக. பி வித் அஸ்

இப்படி சூடு.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: எட்டு மணி 6 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா தாக் லைஃப் பாட்டு வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

ஆனதரை காம்னா தீரன் மகாலட்சுமி உடன்குடி உலகநாதன் இருதயம் காரைக்குடி காந்தாமணி திட்டுக்குடி ஹரிபாலன் மன்னார்குடி மதிவதனன் தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானே இவர்களுக்காக தக் லைஃப் பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

8:11 மாயத்திற்கு 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம்ல நீங்க போஸ்ட் கார்டு மூலமா விரும்பி கேட்ட பாடல் தான் நாங்க பிளே பண்ணிட்டு இருக்கோம்.

நீங்களும் வந்து கடிதம் மூலமா பாடலை கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை வானொலி நிலையம், உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 604. இந்த முகவரிக்கு நீங்கள் போஸ்ட் கார்டு மூலமாக உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு படத்தை வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சிதம்பரம், சிவஜோதி நகர், தனக்கோடி, அமுதா, உமைய பார்வதி, ராஜமாணிக்கம், பரமேஸ்வரி, சென்னை அம்பத்தூர் ராணி. ஸோ இவர்களுக்காக பேதாஸ் மக்களே.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 17 நிமிஷம். நூறுசாமி படத்துல இருந்து உங்கள் விருப்பம்ல அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. குறிச்சி மலை டி பாஸ்கர், சிதம்பரம், வானக்கார திரு தங்கராஜ், சரோஜா பாலாஜி, கிரீன் சிட்டி மணிமங்கலம், முத்துகிருஷ்ணன், இவர்களுக்காக இணைந்திருங்கள்.

0: உறவிதுவோ.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: உங்கள் விருப்பம் 102.3 உத் பாரதி தமிழ் FM. நிகழ்ச்சிகளை கும்பகோணம் FM, வேலூர் FM, திருப்பத்தூர் FM லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். உங்கள் விருப்பம்ல அடுத்த பாடல் தலைவன் தலைவி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், மாதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், உள்ளகரம், ராமகுப்பால், விஜயலட்சுமி, வாசுகி. சோ இவர்களுக்காக

இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

102.3 FM. 8:29 ஆயிற்றுக்கு 102.3 தமிழ் FM நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் FM, 100.4 வேலூர் FM, 100.1 திருப்பத்தூர் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸோ உங்கள் விருப்பம்ல கடித மூலமா நீங்க விரும்பி கேட்ட பாடல் தான் பிளே பண்ணிட்டு இருக்கும். ஸோ நிகழ்ச்சி அடுத்ததா ஏதவன் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் ரைசிட்டி, ஆடுதுறை மாணிக்கம், மருப்பதராஜ், கிறிஸ்டி, ஏஞ்சல், ஃபெட்ரிக் ஜூ, குழந்தை மனோகரன், பாபராஜபுரம், முகமது இக்பால், நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழிமிழலை எம் எஸ் சாகுல் அமீத், சிதம்பரம் வண்டிகேட், எம் சிலுவை சந்தனராஜ், அம்பத்தூர் எஸ்வி நகர் எம் டி ரவிச்சந்திரன். ஸோ இவர்களுக்காக

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2252-853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: கொம்பன் படத்துல இருந்து அடுத்த பாடலை உங்கள் விருப்பம்ல விரும்பி கேட்டிருக்காங்க. கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, செய்யார் வட்டம், குறுக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, கரூர், தான் தோன்றிமலை, ஜீவா நகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிருஷ், ஜெய்தீவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவச்சூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைநாயுடு, ராஜா முகமது, அரக்கண்டு, நல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, இவர்களுக்காக

102.3 FM. நமக்கு நிறைய பாடல்கள் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதோ ஒரு பாடல் பிடிச்ச பாட்டு சொல்ல அப்படின்னா சட்டுன்னு ஒரு பாட்டு தான் மண்டக்குள்ள அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஒரு லைட் அடித்து அப்படியே மணி அடித்து இந்த பாட்டு தான் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக எல்லா இதுலேயும் இப்போ நிறைய மீடியம் இருக்குது கேட்கலாம். ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பாடலை நான் கடிதம் மூலமாக கேட்டு அதில் ஏன் பேர் படித்து அந்த பாட்டை கேட்கும் போது அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா, அது ஒரு வேற ஒரு வைப் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபீல் வந்து பண்ண அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கடிதம் மூலமாக உங்கள் விருப்ப பாடலை எங்களுக்கு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு அனுப்பலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சென்னை வானொலி நிலையம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 604 இந்த முகவரிக்கு உங்கள் விருப்ப பாடலை உங்கள் பேர் ஊரோட எழுதி அனுப்புங்க. ஸோ அதிலேருந்து பாடலை நாங்கள் நீங்கள் கேட்குற பாடல் எங்கே கேட்டுருந்துச்சுன்னா நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்காக அப்ளை பண்ணுறோம். நிகழ்ச்சி அடுத்ததாக 96 படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி ஈசன் முருகசாமி வஜ்ரவேல் பிரபாகரன் கங்காதரன் ரவிகாரன்

வீரச்சோழ வீரராகவன், அப்துல் ரஃபீஸ் கான், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபி கான், உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனு ஷிபா, கள்ளாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன். ஸோ இவர்களுக்காக த பியூட்டிஃபுல் சாங்.

0: என்னென்ன பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு. பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துறோமா?
0: இந்த வந்துறேன் அப்படினு சொல்றதுல வேகம் இருக்குது. ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன். கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற? டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய முரளி படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தைவெளி விநாயகம், மேலப்பீடு தாழன், நெடுமரம் மோனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகழன், இவர்களுக்காக

8:55 ஆயிட்டுருக்கு. உங்கள் விரும்பும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ வித் பாரதியோட தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை வந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வெள்ளர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுட்ருக்கீங்க. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த படத்தில் தான் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுஷிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சீலம் கணங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு, பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நமலன், இவர்களுக்காக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாட போறோம். ஸோ நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53 இந்த எண்ணுக்கு டயல் பண்ணுங்க. இந்த எண் வந்து பிஸியாக இருக்கு அப்படின்னா 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். கேம் ஷோ 10 வினாடியில் 10 வார்த்தை இந்த கேம் ஷோ தான் விளையாட போகிறோம். ஸோ நான் ஒரு எழுத்து சொல்வேன், அப்படி இல்லை வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது தொடர்பான வார்த்தைகள் சொல்லணும், இல்லை படம் பேர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது 10 வினாடியில் நீங்கள் 10 வார்த்தை சொல்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் வந்து சொல்வேன், அதை நீங்கள் வந்து செய்யணும். நிகழ்ச்சியில் அழைக்கலாம். கும்பகோணம் நேயர்கள், வேலூர் நேயர்கள், திருப்பத்தூர் நேயர்களும் நீங்களும் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து அமராவதி படத்துலேருந்து உங்களுக்காக வரப்போகுது. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா, விஜயகுமார், விவதாஸ்.

ஒன்பது மணி ஏழு நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ்ல கலக்கல்ல இருக்கும் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. கேம் ஷோ விளையாட போறோம் நாம் சொல்லிட்டேன். 10 வினாடியில 10 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும். ஸோ நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க வந்து கால் பண்ண

இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்கள். டயல் பண்ணி 2952825323 2838981. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்கள் நீங்களும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, ஒய் இருக்காங்க தெரியல, பேச மாட்டாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, என்னாச்சு, லைனில் இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ஒய், ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒன்ஸ் மோர் திரைப்படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. பி வித் அஸ் மக்களே.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஒன்பது மணி 15 நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
2: ஓகே சந்திரசேகர், போலாமா?
3: சொல்லுங்க மேம், எனக்கு என்ன எழுத்து?
2: ஓகே, சோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ என்னவள், ஏர்க்கம்பு சொல்றல அந்த குறில் எழுத்து உங்க கூட 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் தொங்குகிறது.
3: எளிமை, எருமை, எதிர்நீச்சல், எதிர்வினை, எதிர் ஆற்றல், எங்கே, எப்படி, என்ன, எங்கே.
2: 8 வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், நன்றிகள். வணக்கம். வணக்கம். ஹலோ,
4: வணக்கம். கம்மியா இருக்குமா?
2: கேக்குதுங்களா? இப்போ
4: ஓகே,
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அன்பு
2: வீரன் அவர்களே, போகலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து ஏ சொல்லிட்டா. ஓகே, ஏ ஏகாந்தம், ஏடு சொல்றல அந்த நெடில் ஏல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள். நேரம் துவங்குகிறது.
4: முதல்

0: அப்புறம் எழுத்து ஒரு எழுத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் 10 வார்த்தைகள் சொல்லணும். நேரம் துவங்கி விட்டது. நன்றிகள். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யாருங்க?
1: ரேவதி ஸ்ரீராமன் அம்பத்தூர்ல இருந்து.
0: ஓகே, ரேவதி ஸ்ரீராமன் போகலாமா?
1: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து வா. வண்ணம், வலை சொல்றல அந்த குறில் வாழ துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்கியாச்சு.
1: வணக்கம். வண்ணம், வசந்தம், வரலாறு, வளமை, வழிகாட்டி, வங்கி, வளையல், வானம், வாழ்த்து.
0: 10 வார்த்தைகள் முடிந்து விட்டது. நன்றிகள். நன்றிகள். 3 நிமிடம் வந்து இருக்கு, சாரி 3 வினாடிகள் இருக்கவே இருக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா செந்தமிழ் செல்வன் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வெல்கம் பேக். கலை கலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. கேம் ஷோ விளையாடி கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: யார் இங்க இருந்து? யாருங்க? உஷா ஃப்ரம்
1: சென்னை.
0: ஓகே, போலாமா உஷா? சரி, உங்களுக்கானது என்ன அப்படின்னா, ஓகே, நான் நல்லவன், நகை நகம் சொல்றல, அந்த குரல் நாணத்தை உங்களுக்கு பத்து வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் தூங்கிக்கிறது. நங்கூரத்தை ரொம்ப ஆணித்தரமா போட்டிருக்கீங்க, ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க, மொத்தத்துல ரெண்டு வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க. நன்றிகள்மா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து? ஓகே, நாகராஜன் போகலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான எழுத்து ஓ. ஓ ஓ ரெண்டுமே எடுத்துக்கோங்க, 9 ஓடை. ஸோ எதனால எடுத்துக்கலாம். உங்களுக்கான எழுத்து சொல்லியாச்சு, நேரம் துவங்குகிறது. அதில் துவங்கக்கூடிய வார்த்தைகள், நேரம் துவங்குகிறது.
2: 1, 9, ஒருவன், ஒற்றுமை, ஓங்குக, ஒப்புதல், ஓலை.
0: ஏழு வார்த்தைகள் சொல்லுங்க, ஏழு வார்த்தைகள் சொல்லுங்க. நீங்கள் 10 வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தால் முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அருணாச்சலம் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிபிதாஸ் 9:31 நிமிஷம் நிகழ்ச்சி வழங்கி கொடுப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: ஒன்பது மணி 36 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 ரோஹித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டு இருக்கீங்க. 9:46 நிமிஷம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் என பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் எங்க இருந்து? ஓகே, கணபதி போலமா? கேக்குதுங்களா உங்களுக்கு?
1: ரொம்ப லோவா கேக்குதுங்க. அதாங்க
0: இல்ல, எங்க லெவல் கரெக்டா இருக்குங்களே? ஜாஸ்தியவே இருக்கு. உங்களோட போன்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எழுத்து பூ, புன்னகை, புடவை சொல்றேன்னா அந்த குரில் புலத்துவங்க கூடிய 10 வார்த்தை நேரம் தூங்குகிறது.
1: குமுதம்
0: இல்லங்க, பூ சொல்றேன், புடவை, புன்னகை, குரில் பூ நேரம் தூங்குகிறது.
1: குற்றவாளி
0: இல்ல, நீங்க சரியா கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நான் பூ, புடவை.

0: புன்னகைன்னு சொல்ற, நீங்க குற்றவாளின்னு சொல்றீங்களே.
1: பூ சொன்னீங்களா? புன்னகை மன்னன், புதியது, புதிய வாய்ப்புகள், புதிய வானம், புதிய பூமி.
0: ஓகே, நேரம் முடிந்து விட்டது. 5 வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் அதனால தான் கன்ஃபியூஷன் அதாவது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால நான் வார்த்தைகளை சொல்கிறேன். அந்த நீங்கள் வார்த்தைகளை கவனிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் நான் என்ன எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். வணக்கம், வணக்கம், ஹலோ. ஏன் எல்லோரும் லைனில் வராங்க, பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா, இனி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்மா.
0: ஓகே கோபால், போலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: சரி, உங்களுக்கான எழுத்து ரா. ரங்கன் ரதி சொல்றேன், அந்த குறில் ரால துவங்கக்கூடிய 10 வார்த்தை.
2: ரங்கன் ரபி ராசி, ராகி, ராஜி.
0: குரில் ரான்னு சொன்ன நீங்க ரெண்டும் நெடில் ரால சொல்றீங்க, ரெண்டு வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க. நன்றிகள், நன்றிகள், தேங்க்யூ சோ மச். நிகழ்ச்சி அடுத்ததா காதல் தேசம் படுத்துறது உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பி வித் அஸ்.

நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்ல கலக்கல்லறங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நியூஸ் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? மல்லிகை சொல்றோம்ல அந்த குறில்மா, நேரம் தொங்குகிறது.
1: மன்னவன், மன்னர், மாணிக்கம், மகனே, மகள், மகன், மனைவி, மந்திரம், மந்திர புன்னகை.
0: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள் சார், நன்றிகள். வணக்கம். ஆசிரியருக்கு வரும்ல ஆசை, அந்த நெடிலா, நேரம் தூங்குகிறது. நேரம் முடிந்து விட்டது சார், நன்றி, நன்றிகள், நன்றிகள். நேரம் முடிந்து விட்டது. அடுத்ததா பாசமலர்கள் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது.

கலக்கல நிங்கம் நிகழ்ச்சிக்கு அப்படியே ஒரு எண்டு கார்ட் போடலாம். ஸோ நிகழ்ச்சியோட ஃபைனல் சாங் நேருக்கு நேர்படுத்த வந்து வரப்போகுது. அப்படியே நான் மறுபடியும் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து மீட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தது அஜய்குமார், அஜய்குமார் பவிதாஸ்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறச்ச, என்ன ஃபோன் நம்பரில் வந்து நாங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குற புது நேயர்கள் நீங்களாக இருந்தால் ஃபோன் நம்பர் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது மற்றும் ஒரு எண். விவித் பாரதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளும் கேட்டுட்ருக்காங்க. அதனால் 044 அப்படிங்கிறன்னு சென்னைக்கான இணைப்பு எண், அதையும் சேர்த்து நீங்கள் வந்து டயல் பண்ணலாம். ஸோ விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் தயாராக இருக்குது. இந்த சமீபத்தில் ஒரு வாரம் இல்லை 10 நாட்களுக்குள்ளே நடந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமான தேசிய அளவில், சர்வதேச அளவில் நடந்த விளையாட்டு போட்டிகள் அது சம்பந்தமான கேள்விகள் தயாராக இருக்குது. உங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமாக தகவல்கள் நீங்கள் யாராவது ஏதாவது கொடுக்கணும்னு விரும்பினீங்கனாலும் சுருக்கமாக சொல்லலாம். ஏன்னா எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பளிக்கணும், அதனால எல்லா நேயர்களையும் கம்மி நேரம் பேச சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக வந்து நீங்கள் உங்களோட பதிவுகளை நீங்கள் சொல்லலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடல் முடிகிற தருவாயில் கேள்விகளில் வந்து ஃபோன் லைனில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பாடல் பார்த்தீங்கன்னா 5 நிமிடங்கள் 25 நொடிகளுக்கு உண்டான ஒரு நீண்ட பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் ஃபோன் லைன் ட்ரை பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக லைன் கிடைக்கும். தீனா அப்படிங்கிற படத்துலேருந்து முருகன், மகாலட்சுமி, பவதாரிணி இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் இந்த பாடல்.

0: தயாராக இருக்கு. நேயர்கள் வராங்களா அப்படின்னாக்க, வரணும் அப்படின்னாக்க 2952208535 இது ஒரு எண், 2838978711 இது மற்றும் ஒரு எண். ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்
1: மேடம். கலா பேசுறேன் மேடம்.
0: கலா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரக்கோணம் பேசுறேன். ஒரு வாரம் மேடம்
0: கேள்வி கேட்கலாமா? விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்வி. தேசிய விளையாட்டு தினம் என்றைய தினம் இருந்தது? தேசிய விளையாட்டு தினம்னு ஒரு நாள் இருக்கு, ஆக்சுவலா ஆகஸ்ட்ல தான். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 31 இருக்கோம். இதுக்கு சமீபத்துல அந்த தேதி வந்தது. என்னைக்கு வந்ததுங்க தேசிய விளையாட்டு தினம் அப்படிங்கிறது? என்னைக்கு நம்ம வந்து நம்ம இந்தியாவில் கடைபிடிக்கிறோம், எதனால் அதை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம அடுத்த நேயர் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா?
1: நன்றி.
0: அடுத்த நேயருக்கும் அதே கேள்வி கேட்கலாம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுகிறீங்களா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம். காலை வணக்கம்.
0: ஆ, யார் பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் டோல்கேட்ல இருந்து கே ரசூல்பா பேசுறேன் மேடம்.
0: ஓகே, கேள்வி கேட்டிங்களா?
2: கேட்டேன் மேடம். தேசிய விளையாட்டு தினம்
0: என்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டது?
2: ஐ திங்க் ஆகஸ்ட் 31 நினைக்கிறேன்.
0: ஆகஸ்ட் 31ங்கிறது இன்னைக்கு 29 தேசிய விளையாட்டு தினம், 2 முன்னாடி, சரிங்களா? எதனால அந்த தேதிய செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? சரி, அடுத்த நேயர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். பழைய வண்ணாரப்பேட்டில இருந்து ஹரி.
0: சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா?
3: ஆமா, ஆகஸ்ட் 29 29 ஹாக்கி கேப்டன் தயான்சந்த் அவரோட நினைவா.
0: மேஜர் தயான்சந்த் அவரோட நினைவா. ஓகே, நன்றி. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயருக்கு அடுத்த கேள்வி. வணக்கம். அந்த நேயர் லைனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது எல்லா வயதினரையும் எல்லா நாட்களும் சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது. மனச்சோர்வு, உடல் சோர்வு எல்லாத்தையுமே போக்கிட்டு நம்மளை வந்து சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வந்து இந்த விளையாட்டு அப்படிங்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் விளையாட்டுத்துறைக்கு வந்து நிறைய ஊக்குவிப்பு, நிறைய பயிற்சி, அந்த அகாடமிஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நிறையவே இருக்குது. எல்லா ஊர்களையும் திறமையுள்ள அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை வந்து திறம் கண்டு அவங்களுக்கு தேவையான அந்த பயிற்சி, அவங்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எல்லாருமே முன் வந்துட்டுருக்காங்க. ஸோ விளையாட்டு துறையில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு உங்கள் வீட்டில் பசங்க யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து அவங்கள ஊக்குவீங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இந்தியாவில் சர்வதேச அளவில் வரும் ஆண்டுகளில் நிறைய சர்வதேச நிகழ்வுகள் வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமாக நடக்க இருக்குது. இதை பற்றி வந்து நம்ம இந்திய தலைவர்கள்லாமும் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்லாம் வந்து இப்போ காமன்வெல்த் வந்து நம்ம இந்தியாவில் நடக்க போகுது இன்னும் சில வருடங்கள்ல இல்லையா. அதில் சில காமன்வெல்த், அதுக்கப்புறம் ஒலிம்பிக்குக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒலிம்பிக் போட்டிகள், காமன்வெல்த் போட்டிகள்லாம் ஒரு சில போட்டிகள்லாம் நம்ம இந்திய வீரர்கள் வீராங்கனைகள்லாம் அதை பற்றி எந்த ஒரு அதில் இன்னும் அவங்களாம் பயிற்சியே எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேச தலைவர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நம்ம வீட்டில் அந்த மாதிரி பசங்க யாராவது இருக்காங்கன்னாக்க கண்டிப்பாக அது சம்மந்தமான அந்த விளையாட்டுத்துறை சம்மந்தமான அந்த பயிற்றுவிப்பு கூடங்களுக்கு அழைச்சிட்டு போய் பசங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு சர்வதேச அளவில் விளையாட்டுத்துறை வீரர் வீராங்கனை உருவாக நாம் எல்லாருமே முற்படுவோம். அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். எங்கேருந்து?
4: கும்பகோணம். கும்பகோணம்.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா? விளையாட்டுத்துறை சம்மந்தமா முதல் இந்தியர் GCT அப்படிங்கிற ஒரு இது பதக்கம் சொல்லலாம், இல்லை அந்த ஒரு ஐடென்டிட்டி அடையாளம் வாங்கியிருக்காரு. உள் விளையாட்டு யாரு, என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்தவர்,
4: தமிழ்நாட்டை சேர்ந்தவர்.
0: உள் விளையாட்டு, மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய விளையாட்டு. முதல் இந்தியர், 52 போட்டிகள், அது வந்து ராபிட் ரவுண்ட்.

0: பிளிட்ஸ் ரவுண்டு, கிளாசிக்கல் ரவுண்ட் அப்படின்னு மூணு ரவுண்ட்ஸில் மொத்தம் 52 போட்டிகள். இல்லைங்க, உள் விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேனே நான். அண்டு நம்ம இந்தியர், தமிழ்நாட்டு வீரர், சென்னைக்காரர்னு வேற சொல்லியிருக்கேன். பிரக்ஞானந்தா சதுரங்கம், சரிங்களா? ஓகே, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். அந்த நேயர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ சமீபத்தில் விளையாட்டுத் துறையில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து ஃபோன் லைனில் வந்து ஆன்சர் பண்ணுறச்சி உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். பண்ணிட்டீங்களா? எங்கிருந்து? உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
1: கபடி.
0: கபடி, கபடி பத்தி ஏதாவது சொல்லுங்களேன், சுவாரஸ்யமான விஷயங்கள்.
1: கபடி, நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே கபடி பிளேயர். ஆமா, நேஷனல் டீம் விளையாண்டிருக்கேன்.
0: நேஷனல் டீமுக்கு விளையாடி இருக்கீங்களா? ஐயோ, ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: பன்னீர் செல்வம்.
0: பன்னீர் செல்வம் எங்க இருந்து?
1: ஆலத்தம்பாடி.
0: அது எங்க சார் இருக்கு?
1: திருவாரூர் சத்திரமுடிக்கு இடையில.
0: பன்னீர் செல்வம் திருவாரூர். ஓகே, சொல்லுங்க சார். உங்க மூலமா கபடி பத்தி நம்ம நேயர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த விளையாட்டுல பசங்களை எப்படி ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: கபடி என்பது ஒரு சுறுசுறுப்பான விளையாட்டு. அதுக்கு பயிற்சி நான் எல்லாம் இருக்கும்போது கிரவுண்ட்ல இறங்கும்போது ஒரு முட்டை சாப்பிடுவேன். அடுத்த ரவுண்டு இறங்கும்போது அடுத்த ஒரு முட்டை சாப்பிடுவேன். டயர்டே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் டயர்டாகியே ஆனதே கிடையாது. அதோடு இல்லாம உடம்பு நல்ல ஒரு கட்டுமஸ்டாக இருக்கும். டெக்னிக்கலா இருந்தாக்க என்னை யாரும் பிடிக்கவே முடியாது சொல்லுவேன். அப்படி ஒரு பயிற்சி எனக்கு இயற்கையாக கிடைச்சது. நான் யாருத்தையும் கத்துக்கல.
0: சார், நீங்க தேசிய அளவுல விளையாடிருக்கேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வெற்றி தோல்விகள் எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா?
1: ஒரே ஒரு தடவை மன்னார்குடியில நடந்தது. அந்த காலத்துல
0: வெற்றி தோல்விகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இல்லையா? சோ இந்த காலத்து பசங்க தோல்விகள் சந்திக்கிறச்சே அவங்க அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு அனுபவஸ்தரான நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இயற்கையாகவே உடம்புல ஊறணும். அப்படி
0: நன்றி ஐயா. அதாவது அவர் வந்து பயிற்சிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு அவரே பாடின பாடல் இது. பா விஜயோட வரிகளில் 4 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல் இது.
2: I think I'm in love with you. No. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you.

0: मुझे करना पड़ता है सफाई भी शॉपिंग भी शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
1: तो
0: है
1: ऐसा बोलो ना
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
2: क्यों छोटे साहब वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुड
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்களோடு நாம் போயிட்டுருக்கோம் அடுத்த நேயர் யார் வராங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம் யார் பேசுகிறீங்க
4: வேலைக்கிழந்து பத்மா பேசுகிறேன் மேடம்
3: ம் சொல்லுங்க விளையாட்டுத்துறை சம்பந்தமாக கேள்விகள் தயாரா கேட்கலாமா ட்ரை பண்றீங்க ஓகே இப்போ வந்து இன்னைக்கு காலையில் நியூஸில் கூட சொன்னாங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ்லலாம் சொன்னாங்க உலக நாடோடி விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக ஓகேயா இல்லை ஆகஸ்ட் 29th ஓகே ரெண்டு நாள் முன்னாடி ஆயிருக்கு ஆமாம் ஆமாம் இது வந்து உலக நாடோடி விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாட்டில் நடக்குது ஏதாவது க்ளூனாக்க இல்ல இல்ல நம்ம நாட்டுல இல்ல வெளிநாட்டு வெளிநாட்டுல நடக்குது அதோட கூட வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட உச்சி மாநாடும் அந்த நாட்டுல நடக்க போகுது க்ளூ கேட்டீங்க இல்லையா அதுதான் கிர்கிஸ்தான் சரிங்களா ஹலோ அவங்க ஐ திங்க் இணையதளத்துல தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு கிர்கிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுல தான் வந்து

0: உலக 6வது உலக நாடோடி விளையாட்டு போட்டிகள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நேயருக்கு அடுத்த கேள்வி தயார். வந்திருக்கிறவங்க யாரு? விவிஎஸ் கண்ணன். கேட்கலாமா சார்? ஓகே, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விளையாட்டுத்துறை பத்தின தகவல்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பனாமா, உருகுவே, பிரேசில் இந்த மூன்று நாடுகள் இந்தியாவோட நல்லிணக்க போட்டிகள் நடத்துறதுக்காக வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, ஆகஸ்ட் 26லேருந்து அந்த நட்பு போட்டிகள் நடந்துட்டுருக்கு. எந்த விளையாட்டு துறை சம்பந்தமானது? வெவ்வேறு ஊர்களில் நடக்குது. பனாமா, உருகுவே, பிரேசில். பிரேசில் சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கால்பந்து, அதுதான். நினைச்சு பாருங்க, பிரேசில் டீம்லாம் வந்து இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடத்த போறாங்க அப்படின்னா எவ்வளவு பெருமை, ரொம்ப
1: சந்தோஷப்படும்.
0: சரி, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஓகே, ஸோ விளையாட்டுத்துறையில் வந்து சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து விடைகள் சொல்கிறது, ஆன்சர் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். கூடவே நீங்களுமே விளையாட்டுத்துறை சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது பரிய சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சுருக்கமாக சொல்லலாம். அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. யார் பேச? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், விளையாட்டு துறை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: சொல்லமா, வாங்க. சிறு வயசுலமா பீட்டி வாத்தியர் இருக்கா டென்த் பத்திட்டு இருமாமா. அப்ப வந்து பீட்டி வாத்தியர் வந்து எங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தது என்னன்னா, ரன்னிங், முதல்ல ரன்னிங் 1500 கிலோமீட்டர்
0: நினைச்சு பாருங்க. மீட்டரா கிலோமீட்டரா? 500 கிலோமீட்டர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, சொல்லுங்க சார், விளையாட்டுத்துறை பத்தி ஏதாவது தகவல்கள் சொல்றீங்களா இல்ல கேள்வி கேட்கலாமா?
3: கேள்வி கேளுங்க மேடம்.
0: கேள்வி கேட்கலாமா? ஓகே, அதாவது உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கபடி தான் பிடிக்குமா? கபடி பத்தி இப்போ தேசிய போட்டியில ஒரு போட்டியில பங்கு பெற்ற ஒரு நேயர் வந்தாங்க, கவனிச்சிங்களா? கேட்டிங்களா? பன்னீர் செல்வம் சொல்லிட்டு. உங்களுக்கு கபடி பத்தி கேள்வி கிடையாது, வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ கேள்வி கேட்கலாம். ஓகே, நீச்சல் துறை சம்பந்தமா. ஓகேயா? நீச்சல் துறை சம்பந்தமா ஆசிய போட்டிகளுக்காக இந்தியாவை சேர்ந்த ஒரு மூன்று வீரர்கள் தேர்வாயிருக்காங்க. யாராவது ஒருத்தரோட பேராவது சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? சின்ன சின்ன பசங்க ஆக்சுவலாக. ஆ, ஆசிய போட்டிகளுக்காக எல்லா மாநிலங்களும் சேர்ந்தவங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு நடிகரோட மகன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா அணிக்காக ஆசிய போட்டிகள் நீச்சல் போட்டிகளுக்காக தேர்வாயிருக்காங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? விளையாட்டுத்துறை சம்பந்தமான போட்டிகள் வந்து டெல்லியில நடந்தது. ஓகேங்களா? இது வந்து நான் கேட்க போகுது வந்து 2028ஆம் வருடம், இன்னும் 2 வருடங்கள் கழிச்சு. ஓகேங்களா? அதுல அந்த சூப்பர் 750 பேட்மிண்டன் அப்படிங்கிற போட்டி

0: டெல்லியில் நடக்காமல் வேறு ஒரு மாநிலத்தில் நடக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஜனவரி மாதத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அந்த ரிப்பப்ளிக் டே இருக்கு இல்லையா, அந்த டயத்தோட கிளாஷ் ஆகுங்கிறதுனால டெல்லியில் நடத்தாம.
1: ஆமாம்,
0: அது என்ன மாநிலம்? அஸ்ஸாம், குவஹாத்தியில் நடக்க போகுது. ஆமாம், குவஹாத்தி, அஸ்ஸாம். அஸ்ஸாம் எதனால அப்படின்னாக்கா, சொன்ன மாதிரி இப்போ இந்த ரிப்பப்ளிக் டே பேரேட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால டெல்லியில் வந்து பாதுகாப்புக்காக அஸ்ஸாம் குவஹாத்தி அப்படிங்கிறது அந்த அளவு வந்து அஸ்ஸாம்லலாம் பார்த்திங்கன்னா கால்பந்து அது மட்டும்தான் வந்து பிரசித்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இடங்களில் மற்ற விளையாட்டு போட்டிகளையும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாமும் முன் வந்து இந்த போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறச்சே. விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் வந்து நிறையா வந்து முன்னேற்றங்கள் கண்டுட்ருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமை படக்கூடிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். பாமணன் அப்படிங்கிற படத்துலேருந்து பிரீத்தி, அதுக்கப்புறம் டிஜே ஏர்ல் இவங்க ரெண்டு பேரோட குரல்களில், நா முத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில், 4 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல் இது.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்கள் எல்லாமே வந்து நாம தெரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர் வராங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகே, தகவல்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஒரு தகவல் மேடம், புது நேயர்கள்லாம் வந்து நிறைய பங்கேற்கிறாங்க, மகிழ்ச்சியிருக்கு.
0: இல்ல இல்ல, விளையாட்டுத்துறை சம்பந்தமா ஏதாவது தகவல்கள் சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டேன். ஓகே, கேள்வி கேட்கலாமா?
1: ஹலோ,
0: கேள்வி கேட்கலாமா?
1: கேள்வி கேளுங்க மேடம்.
0: கேள்வி கேட்கலாம். ஓகே ஓகே, சமீபத்தில் வந்து இந்தியாவோட ஒரு விக்கெட் கீப்பர், அவர் வந்து ஒரு சாதனை செஞ்சார், ரன்ஸ் எடுத்து. என்ன சாதனை, என்ன ஏதுன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? ரிஷப் பந்த். என்ன பண்ணார்? அதிக ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர். வாழ்த்துக்கள் சார்.
1: சரி மேடம், இன்னொரு தகவல் மேடம்
0: சொல்லுங்க.
1: புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் இனிமே வந்து நான் ஜனவரி 2027 தான் வருவேன் மேடம் நேயர்ல.
0: ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஷாக்லாம் கொடுக்காதீங்க எல்லாருக்கும். இனியும் நல்ல ஒரு அணுகுமுறை. ஆக்சுவலாக மற்ற நேயர்கள் வரணுன்ட்டு உங்களுக்கு அத்தனை பேர்களும் நண்பர்களாக வருவாங்க. ஓகேயா, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கனகராஜ், கூடுவாஞ்சேரியிலிருந்து.
0: கூடுவாஞ்சேரி கனகராஜ், சொல்லுங்க சார், கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: ஓகே, அதாவது சைனாவில் ரோபோ வந்து இப்போ சமீபத்தில் விளையாட்டு துறையில் 3 விளையாட்டு பிரிவுகளில் சாதனைகள் செஞ்சது, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்.
2: புரியல, எனக்கு கேள்வியே புரியல.
0: சைனா நாடு இருக்குல்ல, சீன நாடு இருக்கு இல்லையா,
2: சீனாவில்
0: அங்கே ரோபோலாம் பண்ணுறாங்கல்ல, ரோபோட்டிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ரோபோ.
2: ஆமாம் ஆமாம்.
0: அந்த ரோபோ பொம்மை வந்து விளையாட்டு துறையில் 3 விளையாட்டு துறைகளில் சாதனை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏதாவது ஒரு விளையாட்டை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா?
2: அது நேரம் கேள்விப்படலை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கும்.
0: ஓகே ஓகே, நன்றி. ஸோ அடுத்த நேருக்கு ஈஸி ஆகிடும், எனக்கு கேள்வி லீக் ஆயாச்சு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாராயணன் பேசுறேன்.
0: எங்கேருந்து?
3: வில்லிவாகத்திலிருந்து நாராயணன் பேசுகிறேன்.
0: ஓகே, அதே கேள்வி தான் சார் உங்களுக்கு. சைனாவில் சமீபத்தில் ரோபோ வந்து ஒரு 3 விளையாட்டு பிரிவுகளில் சாதனை பண்ணிச்சு, என்ன ஏதாவது ஒரு விளையாட்டோட டீட்டெயில்?
3: 100 மீட்டர் ஓட்டத்தில் உசைன் போல்டினுடைய ரெக்கார்டை பீட் பண்ணிச்சு.
0: சூப்பர். அதுக்கப்புறம் இன்னும் 2 விளையாட்டுகளில் கூட சாதனை பண்ணிச்சு தெரியுமா? உசைன் போல்ட். ஓகே ஓகே, சரி, இன்னும் ஒரு நேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்ட அந்த தகவல் நம்ம சொல்லலாம். வணக்கம். அடுத்த நேயர் வந்த லைன் கட் ஆயிடுச்சு, இன்னொரு நேயர் வராங்க. வணக்கம்.
4: ஃபுட்பால் கிக் பாக்ஸிங்.
0: ஃபுட்பால் கிக் பாக்ஸிங், ஃபுட்பால் சொல்லிட்டாங்க. ஹலோ, கட் ஆயிடுச்சு. கிக் பாக்ஸிங் அண்ட் டென்னிஸ். ஆக்சுவலாக டென்னிஸில் என்னென்னக்க, அந்த ஊர் சீனா நாட்டோட ஒரு டென்னிஸ் ஸ்டார் ஜெங் ஜி அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட வந்து அந்த ரோபோ, அதோட பேர் வந்து கேல்போட்டின் பேர், அந்த ரோபோ வந்து அவரோட டென்னிஸ் விளையாடியிருக்கு. அதே மாதிரி கிக் பாக்ஸிங் குத்துச்சண்டை, அதுலேயும் வந்து சைனாவில் ரோபோவை வச்சு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உசைன் போல்ட்டோட ஒரு சாதனையும் வந்து ஓட்ட பந்தயத்தில் இந்த சைனா ரோபோ வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயருக்கு உசைன் போல்ட் பற்றி ஒரு கேள்வி. வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க. விளையாட்டை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா? புதுசா என்ன விளையாட்டுகள் சமீபத்துல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குன்னு அதை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. சரி ஓகே, நன்றிம்மா, அடுத்த நேர் காத்திருக்காங்க. ஓகே, ஆசையா வராங்க பேசுறதுக்கு, ஆனா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பரவாயில்ல.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே, கேள்வி உங்களுக்கு இதுதான். உசைன் போல்ட் இருக்காரு இல்லையா, ஓட்டப்பிரிவு, அவர் வந்து சமீபத்தில் ஓட்டப்பந்தயம் இல்லாமல் வேற ஒரு உள்ளூர், எல்லா நாடுகள்லேயும் அந்த உள்ளூர் விளையாட்டு டீம்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு உள்ளூர் டீமுக்காக அவர் அவருக்கு ஓட்டப்பந்தய வீரர் தான் அவர், ஆனால் வேற ஒரு விளையாட்டு விளையாடினார், என்னன்னு தெரியுமா?
1: வேற ஒரு விளையாட்டு?
0: ஆமாம், உசைன் போல்ட்.
1: மேம், அது அந்த விளையாட்டுக்கு க்ளூ கொடுங்களேன் ஏதாவது.
0: அதுக்கும் ஓடணும் ஸ்பீடா.
1: அத்லெட்டிக்ஸா? அத்லெட்டா?
0: குழு விளையாட்டு, ஓடணும் ஸ்பீடா.
1: வாலி இது மேம், கோல் கூட போடுவாங்க.
0: ஃபுட்பால்.
1: ஃபுட்பால்.
0: ஓகே, நன்றி. அதான், ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து ஞானசரன் மேடம்.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
2: சொல்லுங்க மேடம்.
0: என்ன கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு? அஷ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய வீராங்கனை ஒருத்தங்க, ஓகேயா? அஷ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்வதேச அளவில் எலைட் சூப்பர் 300 அப்படிங்கிற அந்த ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு குழு, அதில் அவங்க பேரை சேர்த்துருக்காங்க. அவங்க வந்து கொரியாவில் நடந்த ஒரு போட்டியில் வின் பண்ணதுனால அவங்கள வந்து அந்த குழுவில் சேர்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த குழுவில் இடம்பெற்ற இந்திய வீராங்கனைகள் யார் யார் அப்படின்னாக்க, சானியா நேவால், அதுக்கப்புறம் பிவி சிந்து. ஸோ இப்போ இந்த அஷ்மிதாங்கிறவங்க எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டவங்க? இதை விட என்ன சார் க்ளூ கொடுக்கணும்? பிவி சிந்துன்னு சொல்லியாச்சு, சானியா நேவால் சொல்லியாச்சு, இதை விட என்ன க்ளூ வேணும் சொல்லுங்க.
2: என்னங்க?
0: ஷட்டில் காக், பேட்மிண்டன். அதான், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. சரி, நிகழ்ச்சியில் ரொம்ப நேரமாக நம்ம பாடலே கேட்கல இல்லையா? என்ன படத்துலேருந்து இந்த பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, தங்க மீன்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து, ஸ்ரீராம் பார்த்த சாரதி குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில், 3 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல் இது.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கறச்ச கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேலூர்ல இருந்து சுவாமிநாதன் பேசுறேன்.
0: வேலூர் சுவாமிநாதன், ஓகே. கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
1: கேளுங்க சகோதரி. விளையாட்டுக்குன்னு ஒதுக்கீடு பண்றது நிதியோ குறைவு, அது ஆரம்ப பள்ளியிலிருந்து கொண்டு வந்தாக்க ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஆசிய அளவுலயாச்சும் பேர் வர அளவுக்கு பண்ணலாம்.
0: பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நன்றி நன்றி. அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு. லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? வணக்கம். அதாவது ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாதான் பேச முடியும். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் வாழப்பாடியில இருந்து மணி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். கேள்வி கேட்கலாமா? சேலம் மாவட்டம் வாழப்பாடியில இருந்து பேசுறீங்களா?
3: நீங்க காலையில டிபன் சாப்பிட்டீங்களா?
0: என்னங்க
3: டிபன் சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டாச்சுங்க. அது கேக்குறதுக்கு போன் பண்ணீங்களா நீங்க? ரொம்ப நன்றி. உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? கனகலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமீபத்துல அந்த பர்டிகுலர் விளையாட்டுல காமன்வெல்த் போட்டிகள்ல தங்கம் வாங்கினாங்க. என்ன
3: விளையாட்டு?
0: சரி, என்ன விளையாட்டு? எந்த நாட்டுல நடந்தது? வாள்வீச்சு. எந்த நாட்டுல? தென்னாப்பிரிக்கா, நைஜீரியா. கனகலட்சுமி இல்லையா? சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்தவங்க தான் அவங்க.
3: தம்பி பொண்ணு தான்.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது இன்னொரு பாடல் கேட்கலாம். பாம்பே ஜெயஸ்ரீயோட குரலில், தாமரையோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில், புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படிங்கிற படத்துலேருந்து 4 நிமிடங்கள் 35 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல் இது.

என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக நாம் கேள்விகள் கேட்குறச்சு. நிறைய நேயர்கள் வந்து அதுக்காக ஃபேஸ்புக் முகநூல்லையும் வந்து ஆன்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அத்தனை நேயர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்வியோட கூட அதிக தகவல்களையும் வந்து இணையதளத்தில் தேடி அவங்களா வந்து படித்தது, காதால் கேட்டது, இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து தகவல்கள் திரட்டி போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே இன்னொரு தடவை பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களோட ஊக்குவிப்பான வார்த்தைகளை வந்து எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் வந்து விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்க நீங்கள் எல்லாருமே முற்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர் வாங்க அப்படின்னாக்கா 2952508535 இந்த எண், இல்லாட்டா 2838389871 இந்த எண்களில் வாங்க. 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ சென்னைக்கான முன் இணைப்போட கூட இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் வந்தீங்கனாக்கா நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்கலாம். விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் நம்ம வந்து இந்திய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வந்து பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் வந்து அவங்கெல்லாம் சாதனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட புகைப்படங்களை தான் நம்ம வந்து ஃபேஸ்புக், அதாவது போஸ்டர்லேயும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம்.

இப்போ பார்த்தீங்கன்னா பிரக்ஞானந்தா என்ன வந்து சாதனை படித்தார் அப்படின்னு சொன்னோம். காமன்வெல்த்தில் வந்து சாதனை படைத்தவர்களோட ஃபோட்டோஸும் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அடுத்த தலைமுறை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கிட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஸோ நிகழ்ச்சியை நாம் ஒரு பாடலோட நிறைவு செய்யலாம். இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாக்கா நந்தா அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுபா இவங்களோட குரல்களில், பழனி பாரதியோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: என்றும் இனியவை.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் இப்பொழுது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் உங்களுக்காக

0: ஆனந்தி அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நாம் அந்த பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சு பி சுசீலாவோட பாடின பாடல் அது. பாலியோட வரிகளில் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் FM 102.3.

கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நாம் அந்த பாடல் கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: காக்கும் கரங்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், பாலியோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
1: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவால.
0: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
2: பில் போடுறாங்க.
1: சரி, உன் கார்ட கொடு.
0: பின் என்ன?
3: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்ட எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது, எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

தாயும் மகளும் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், பி எஸ் திவாகரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக ஆசை முகம் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், எஸ் எம் சுப்பையா நாயுடுவோட இசையமைப்பில்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

கார்த்திகை தீபம் அப்படிங்கிற படத்துல இந்த டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, ஆலங்குடி சோமுவோட வரிகளில், ஆர் சுதர்சனமோட இசையமைப்புல நாம அந்த பாடல் கேட்டோம்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: குட் நைட்.
1: எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், பாலியோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அதில் எழுந்து நிற்கிறது வீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்ப

நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும், சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும். நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும். ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும், ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும். அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டார்.

டி எம் சவுந்தரராஜனோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவனோட இசையமைப்பில் கன்னித்தாய் அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் அடுத்த அந்த பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் உங்களுக்காக பணம் படைத்தவன் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி இவங்க குரல்களில், பாலியோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில்.

0: குடி சோமுவோட வரிகளில் வி குமாரோட இசையமைப்பில் அந்த பாடலோட நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: ரெட்ரோ நேரம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் ஃபிலிம்ல ரெட்ரோ நேரம் கேட்க போறீங்க. 1980கள் மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டு என்ஜாய் பண்ணி போறீங்க. ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துல இருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ பார்வை படத்துல இருந்து வரப்போகுது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் புஷ்பங்கள். இந்த ரெண்டு படங்கள் வந்து பாடலை கேட்க போறீங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது அஜயுமா விஜயகுமார் பிவிதாஸ்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: பழைய பாடல்கள் வந்து நம்ம கேட்கறது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்ல, அது அந்த 80s 90s சாங்ஸ்லாம் வந்து கேட்கும் போது வாவுடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எந்த படத்துல இந்த பாடல்னா மௌனகீதங்கள் படத்துலேருந்தும் அதற்கு பிறகு முரட்டுக்காலை, இந்த 2 படங்கள்லேருந்தும் பாடல்கள் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: ரெட்ரோ நிறம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 104 வேலூர் எஃப்எம், 101.1 திருப்பத்தூர் எஃப்எம் இலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:25 ஆக போகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரெட்ரோ நேரம்ல பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் கோகிலா இந்த படத்திலிருந்து மதனை தொடர்ந்து தனிக்காட்டு ராஜா இந்த ரெண்டு படங்கள்லேருந்தும் பாடல்கள் பேக் டு பேக் வரப்போகுது. பி வித் அஸ்.

0: பிரபாகரன், இன்னைக்கு மத்திய அரசோட பசுமை ஆற்றல் திட்டங்கள் பத்தி படிச்சேன், ஆனா சரியா புரியல. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா?
1: தெரியும் கௌதம், நிச்சயமா. மத்திய அரசு இந்தியா வந்து தொடர்ச்சியான கிளீன் எனர்ஜி சக்தியான நாடாக மாற்ற பல திட்டங்களை செயல்படுத்துது. அதுல வந்து நான் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி சொல்றேன். பிஎம் சூர்யாகர், அதாவது வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல் அமைச்சு மின்சார செலவை குறைச்சு பசுமை ஆற்றலை ஊக்குவித்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். நடுத்தர மற்றும் ஏழை

0: குடும்பங்களுக்கான மின்சார சேமிப்பு என்பது இந்த திட்டத்தின் முக்கியமான ஒரு அங்கம்.
1: அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்குல்ல இந்த திட்டம். இது அமைக்கணும்னா பணம் செலவாகும் இல்லையா?
0: அதுக்கு தானே இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க.
1: அப்ப கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
2: மக்கள் பயன்பெற மத்திய அரசின் பசுமை ஆற்றல் திட்டங்கள்.
3: பன்னெண்டு மணி 35 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சி அடுத்ததா பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. ரெட்ரோ நேரம்ல

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி கல்வி மையத்தை தாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசப்பிதா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மையம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவை பற்றி கற்றுக்கொள்வது உஸ்பெகிஸ்தான் மாணவர்கள் ஆர்வமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்திய கல்வி முறை கட்டமைப்பையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருக்குறளின் சிறப்பையும் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து ஒவ்வொரு தமிழருக்கும் பிரதமர் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் ஆன்மீக தத்துவம் நடைமுறை வாழ்க்கை என அனைத்து துறைகளிலும் உத்வேகத்தை அளித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டதையும் தமது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழின் செழுமையையும் திருவள்ளுவரின் பேரறிவையும் உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சிக்காகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். உலகளாவிய அரசியல் பிரச்சினைகள், விநியோக சங்கிலி மற்றும் இடர்பாடுகள் உள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து பாதிப்புகள் உள்ள போதிலும் இந்தியாவின் முக்கிய பொருட்களான கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் குறைந்த விலைக்கே அவை விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். முதலீடுகளை அதிகரிக்க முறையான சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரணாப் முகர்ஜி சிறந்த நிர்வாகியாகவும் கல்வியாளராகவும் நாட்டிற்கு சேவை செய்யும் உறுதியுடன் செயல்பட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது அரசியல் வாழ்வில் அரசியல் அமைப்பு மாண்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் தேசப்பற்றையும் அறிவாற்றலையும் அனுபவத்தையும் போற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கான சேவையில் அயராத அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றியவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி என்றும் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த

0: சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். விதி 110 கீழ் பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக ஏற்கனவே அறிவித்திருந்ததை ஏற்று மேலும் 3 ரூபாய் உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலை உயர்வால் அரசுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 720 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு தமிழகத்திலிருந்து 305 பேர் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 270 பேர் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவர்களது குடும்பத்தினர் விரும்பினால் அரசு செலவில் அவர்களை நேபாளம் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பேசும் உறுப்பினர்கள் அவையின் மாண்பு மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உறுப்பினர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய பிறகும் ரீல்ஸாக இது சுற்றி வருவதை சில உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். அது தொடர்பாக விரைவில் உரிமை குழு நியமித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார். இந்த வார இறுதிக்குள் பேரவையின் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வேட்டிகளாக உற்பத்தி செய்து வெளுக்கப்பட்ட வேட்டிகளாக பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். இந்த நிலையை அரசு எடுத்திருப்பதால் நெசவாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வேட்டி சேலைகள் பயனாளிகளிடையே போதிய வரவேற்பின்மை இருந்ததால் பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இன்று பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சோழர் கால செப்பேடுகளை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதனை தெரிவித்த அமைச்சர், நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டு இந்த செப்பேடுகள் வைக்கப்படும் என்றும் கூறினார். பணிகள் முடிவடைந்தவுடன் இந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்புவராயருக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தை விரைவில் திறப்பது, தஞ்சையில் உள்ள சோழர் கால அருங்காட்சியக பணிகளை முடிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள், ரெயின்கோட் மற்றும் புதிய வாகன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹோர்மூஸ் ஜீரணி பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானில் இஸ்லாமிய புரட்சி படைக்கு சொந்தமான 2 ஏவுகணை வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தினர் தெரிவித்தனர். ஹோர்மூஸ் பகுதியில் வரும் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஈரான் ராணுவம் மேற்கொண்டிருந்ததாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் நாட்டு வானொலி விடுத்துள்ள செய்தியில், இந்த சம்பவத்தில் ஈரானிய ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் சில உயிரிழப்புகள் நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில், கன்னிவெடி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கப்பல் மற்றும் படகுகள் கண்டறியப்பட்டு அழிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதி

0: ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி கூவுது படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

ரிட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ரிட்ரோ நேரமோட அப்படியே ஃபைனல் சாங் வந்து ஆனந்த கும்மி படத்துலேருந்து பாடலை கேட்க போகிறீங்க. அப்படியே தட் பியூட்டிஃபுல் சாங்கோட ரிட்ரோ நேரத்துக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டலாம். அம்பி விதாஸ்

0: அருமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: ஒரு மணி ஆகுது, நீங்க வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வந்து கேட்க போறீங்க. சோ பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வந்து நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-532-38-38-97-1 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் எப்பவும் போல தான், கடந்த 7 நாட்களில் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்திருந்தால் தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிக்கவும். காலையிலிருந்து நீங்கள் வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாலும் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் திருட்டு பயிலை படத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
1: ஒரு 1:07 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லையும் நீங்கள் வந்து வித் பாரதி நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்களை நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53 இந்த எண்ணுக்கு வந்து டயல் பண்ணுங்கள். இந்த நம்பர் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா 2838-98-71 இந்த எண்ணுக்கு திருப்புக்குன்னு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். கடந்த 7 நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காலையிலிருந்து நீங்கள் வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிங்க, இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிகழ்ச்சியோட முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கே இருந்து? யார் இங்கே இருந்து?
2: பாக்கம்பருத்தி சுமதி.
1: சுமதி அவர்களை கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு வந்து நானே ராஜா நானே மந்திரிங்கிற படத்திலிருந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன்ங்கிற பாடல் கொடுங்கம்மா.
1: ஓகேம்மா, ஓகே, ஷோர் ஷோர், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிடுறேன். பேர் மட்டும் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்க. சுந்தரியா சுமதியா?
2: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
1: ஓகே ஓகே, டன் டன். ஓகேம்மா, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: பாடல் பொங்கல் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்தின நேயர் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் சசிகலா பேசுகிறேன் மேடம்.
0: சசிகலா, என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அக்னி சாட்சியிலிருந்து கணக்கானும் கண்கள் மெல்ல.
0: ஓகே ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றிகள்.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா.

0: ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஒரு மணி 21 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்ல. வணக்கம்.
3: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
2: மனோகரன் அவர்களை, என்ன பாடல் வேண்டும்?
3: முடிசூடாமன்னான் படத்துல இருந்து அந்த பாட்டு மேடம்.
2: உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்.

0: 102.3 FM.
1: ஒரு மணி 26 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. மாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 295208532 28389871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் என்னுடன் பேசலாம், உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுத்துள்ளேன், கடந்த 7 நாட்களில் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்திருந்தால் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். காலையிலிருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் ஆவடியில இருந்து லட்சுமி பேசுறேன்.
1: லட்சுமி அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
2: மந்திரி குமாரி படத்துல இருந்து உலவும் தென்றல் காற்றினிலே.
1: ஓகே, தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக வரப்போகுது. நன்றிகள்.
2: தேங்க்யூ.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்பதான் ஷாப்பிங் போறது?
1: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
0: அம்மாமா போதும்மா புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேன்னா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுல தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையாக.

1:32 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஸோ உங்களோட விருப்ப பாடலில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 5208 5328 3 8 9 8 7 1 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு

ஒரு மணி 37 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபேமில் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். ஆஹா, லைனில் இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, கட் ஆகிடுச்சு லைனு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஒரு நல்ல பாடல் வரப்போகுது, இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் ஃபேம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 வித் பாரதி. தமிழ் ஃபேம் இவ்வளோ நேரம் அப்படியே பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க. நேர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஷோக்கு ஒரு ரெண்டு கார்டு போடலாம். மறுபடியும் அடுத்து ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டடா பாபாய் சொல்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். பி வித் அஸ்.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில்

0: பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், கறவை மாடுகளுக்கான பசுந்தீவனம், இடுபொருட்களின் விலை ஆகியவை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் நல சங்கங்களின் கோரிக்கை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 720 கோடி ரூபாய் கூடுதல் செலவு பிடிக்கும் என்றும் கூறினார்.
1: பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்கவும் தற்போது அரசு முடிவு செய்துள்ளது. பால் கொள்முதல் விலை உயர்வினால் ஏற்படும் செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசு ஈடு செய்து வழங்கும்.
0: அவைவிதி 110 கீழ் பல்வேறு அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், எரிசக்தி துறை சார்பில் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பின் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். தூத்துக்குடி அனல்மின் நிலைய வளாகத்தில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு புதிய சூப்பர் கிரிட்டிக்கல் அனல்மின் நிலையம் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்றார். 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்துறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் மின்னணு உற்பத்தி பூங்கா நிறுவப்படும். கோவையில் டிஜிட்டல் நிதி தொழில்நுட்ப மையம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை அருகே செம்மஞ்சேரி பகுதியில் உலக தரத்திலான சர்வதேச விளையாட்டு மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படவில்லை என்று பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இம்மையம் 46 வகையான விளையாட்டுகளை உள்ளடக்கிய விளையாட்டு மையமாக உலக தரத்தில் மறு கட்டமைப்பு செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இதுவரை 220 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும், 84 பேர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும், அவர்களை கண்டறியும் நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக மாநில பள்ளிக்கல்வி செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் சீருடைகள், ரெயின்கோட், புதிய வாகன வசதிகள் போன்றவை செய்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பணி நிரந்தரம், ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுப்பு, மகப்பேறு விடுப்பு போன்ற கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து தூய்மை பணியாளர்களின் நலன்கள் காக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொங்கல் பண்டிகை இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வெளுக்கப்பட்ட சேட்டிகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், இந்நடவடிக்கையால் நெசவாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். முதற்கட்டமாக மதுரை தேனி மாவட்டங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். திருச்சி நகரிலிருந்து வயலூர் முருகன் திருக்கோவிலுக்கு செல்லும் சாலை திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றார். பிரதமரிடம் ஒப்படைத்துள்ள சோழர்கால ஆனைமங்கல செப்பேடுகள் விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்று நாகையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும் என்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்தார். அரூர் தொகுதி தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா

0: தலங்களை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றவும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் கேள்வி நேரத்தின் போது பேரவையில் அவர் பதிலளித்தார். சமூக நலக்கூடங்கள் தேவைப்படும் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் சமூக நீதித்துறையின் சார்பில் அவை கட்டித்தரப்படும் என்று இத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் 11.64 கோடி ரூபாய் நிதியில் 9 புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், கள்ளக்குறிச்சி, திருத்தணி சர்க்கரை ஆலைகளில் நவீன சுழல் வடிவ கரும்பு பிரித்திறன் இயந்திரம் மற்றும் மின் மோட்டார்கள் 8.58 கோடி ரூபாய் நிதியில் நிறுவப்படும் என்றார். செங்கல்ராயன், திருத்தணி, வேலூர் மற்றும் பெரம்பலூர் சர்க்கரை ஆலைகளில் தலா 2 வடிகலன் பகுதிகள் 6 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி மயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட 34 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வினோத் இன்று வெளியிட்டார். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட இத்துறைக்கான அமைச்சர் திரு விக்னேஷ், கள்ளச்சாராயம், கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையாகி மனம் திருந்தியவர்களுக்காக வழங்கப்படும் மறுவாழ்வு நிதி 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பேரவையில் அறிவித்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக மானிய கோரிக்கையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் 300 குழந்தை மையங்களுக்கான கட்டிடங்கள் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை பிரிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வகை செய்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கர் உலகளாவிய பார்வையுடன் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தான், ரஷ்யா, ஈரான், அர்மேனியா நாட்டு தலைவர்களுடன் இன்று பைஷக்கில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாளை 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். முன்னதாக பைஷக்கில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடினார். அம்மக்களின் ஆற்றல், உத்வேகத்தை பாராட்டிய பிரதமர் இந்தியா கிர்கிஸ்தான் இடையே இணைப்பை வலுப்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்தார். பைஷக்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது சேலம் செய்தியாளர் கூறுகிறார்.
2: மேட்டூர் அணை மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் வலது கரையில் நாளை காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மின் விசையை இயக்கி மேல்மட்ட மதகு கதவை உயர்த்தி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சரின் வருகை மற்றும் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட உள்ளது முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகளில் நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை மண்டல ஐஜி தலைமையில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என்று எமது தூத்துக்குடி செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் உதயமாறாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும்

0: முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை

0: பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

கவிஞர்கள் தங்கள் கற்பனையில் வடித்தெடுத்த பாடல்கள் ஆயிரம் ஆயிரம். அதில் சில பாடல்களைத்தான் இன்றைக்கு நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். சரி, பார்வை அது சொல்லும் காவியங்கள் ஆயிரம், கதைகள் ஆயிரம். அப்படி அத்தனை அத்தனை ஒரு அழகான அந்த வார்த்தைகளுக்கு அழகூட்ட முடியுமோ அத்தனை அழகூட்டி கவிஞர்கள் தங்கள் பாடல்களை வடித்திருக்கிறார்கள். அதில் நாம் தர இருக்கும் முதல் பாடல்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இவ்வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: எங்கள் ஸ்டைல். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களையெல்லாம் நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பார்வை, இந்த ஒற்றை சொல்லால்

பார்வை ஒன்றே காவியமானது. இதோ நாம் கேட்ட சித் தந்த பாடலில் ஆமீர்களை எத்தனை முறை படித்தாலும் புரியாத புதிராகவே உள்ளது அவள் பார்வையின் அர்த்தங்கள் என்று அவன் சொல்ல. இனியதொரு பாடலை வெளியில் உலாவர கேட்டோம். சிவந்தமன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார்கள். நாம் கேட்ட சித்தாந்த பாடலை பார்வை இந்த ஒற்று சொல்லால் கவிஞர்கள் படித்த பாடல்கள் ஆயிரம் ஆயிரம். அதில் சிலவற்றைத்தான் இப்போ நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த மலரும் பாடல் தான் என்ன, இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

இளைஞர்களே, அந்த பார்வை பேசும் கதைகள் தான் எத்தனை எத்தனை, அதை கவிஞர்களின் கைவண்ணத்தில் உருவான பாடல்கள் தான் எத்தனை எத்தனை. அது போன்ற பாடலை இவ்வேளையில் கேட்டு ரசித்தோம் இளைஞர்களே. உன் கண்களாய் இருக்க விரும்பவில்லை, உன் கண்கள் பார்க்கும் இடமாகத்தான் இருக்க விரும்புகிறேன் என்பது போல இருந்தது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது யார் நீ இந்த திரைப்படத்திற்காக வரம்பர கேட்டோம். நேரம் 2:10 இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

இளைஞர்களே, என்ன ஒரு பார்வை என்று சொல்லிச் சென்றதோ நாம் கேட்ட சித்தந்த பாடல். கேஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியது காதலிக்க நேரமில்லை. இந்த திரைப்படத்திற்காக வலம்பெற கேட்டோம். கண்கள் இரண்டும் தேடும் முன்னை, கண் விழித்து பார்க்கும் முன்னே, கனவில் கூட துரத்தும் என்னை, நீ பார்த்த பார்வையடி பெண்ணே என்று சொல்லிச் சென்றது நாம் கேட்ட சித்தந்த பாடல். பார்வை என்ற ஒற்றை சொல்லால் கவிஞர்களின் கற்பனையில் உருவான பாடல்கள் ஆயிரம் ஆயிரமாக இருந்தாலும் சில தொழி பாடல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். நேரம் 2:14 நிமிடம் 50 நொடி.

அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. கடைக்கண் பார்வை வீச்சையும் அதன் காதல் சிறப்பையும் விவரிக்கும் அழகான தமிழ் கவிதைகளால் பாடல்களை இயற்றி கவிஞர்கள் நமக்காக தந்திருக்கிறார்கள் இல்லையா நேர்களே. முழு நிலவை மறைக்கும் மேகம் போல் முகத்தை மூடிய கூந்தல் வழியே மறைந்திருந்து பார்க்கும் அந்த ஒரு பார்வை மறக்க முடியாத மாய வித்தை தானோ. அப்படி பார்வை என்னும் ஒரு சொல்லில் கவிஞரின் கற்பனையில் படைத்துள்ள ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் உண்டு. அதில் சிலவற்றைத்தான் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து மலரும் பாடல்

0: நேர்களே, பார்வை அது சொல்லும் ஆயிரம் ஆயிரம் கதைகள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக,
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேர்களை பார்வை, இந்த ஒற்றை சொல்லை கொண்டு கவிஞர்கள் தயாரித்த பாடல்கள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் இப்பொழுது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் கொடிமலர் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

ஆயிரம் ஆயிரம் கதைகளை சொல்லிச் செல்லும் முன் பார்வை என்று சொல்லிச் சென்றது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் அது. நேராக பார்க்க தயங்கும் தயக்கம், நெஞ்சில் வந்து மோதும் மயக்கம், கடைக்கண் பார்வை ஒன்றே போதும், அதிலே கரைந்து போகும் எனது ஜீவன் என்பது போல் இருந்தது இல்லையா நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். இளநீர்களே பார்வை என்ற ஒற்றை சொல்லை கொண்டு கவிஞர்களின் கற்பனையில் மலர்ந்துள்ள பாடல்கள் எத்தனை எத்தனையாக இருந்தாலும் அத்தனை பாடல்களையும் கேட்க வேண்டும் என்பதுதான் நம் ஆசையும். அதில் சில துளி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து வளரும் பாடல் இதோ.

இருவல்லவர்கள் திரைப்படத்திற்காக எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டோம். நீ யாரோ போல் என்னை கடந்து செல்கையிலும் அப்போதே பிறந்து விடுகிறேன், கடந்து சென்ற பின்னும் உன் கடைக்கண் பார்வையால். ஆம்நீர்களை, பார்வையில் ஆயிரம் ஆயிரம் விதங்கள் உண்டு. ஓரவிழி பார்வை, காந்த பார்வை, கடைக்கண் பார்வை, இப்படி பல வகைகளில் அழகான பாடல்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நமது கவிஞர்கள். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

வெல்லும் பார்வை உனது பார்வை என்று சொல்லி சென்றது. நாம் கேட்ட ரசித்தந்த பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ், வாணி ஜெயராம் பாடியிருந்தார்கள். நாம் கேட்ட ரசித்தந்த பாடலை வடைமாலை இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்ட ரசித்தோம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 2:37. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இவ்வேளையில் இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். இந்த பாடலில் இந்த நிகழ்ச்சியில் பார்வை என்ற ஒற்றை சொல்லை கொண்டு வலம் வரும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உன் உதடுகள் மௌனம் கொண்டு போதும் உன் ஒற்றை விழிப்பார்வை, அது 1000 வார்த்தைகளை உதைக்கிறது. உதிர்த்த வார்த்தையெல்லாம் ஒன்றை மட்டுமே உணர்த்துகிறது, நீ என்னுடையவள் என்று. இத்தனை இத்தனை அழகான கற்பனையில் அருமையான பாடல்கள் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து மலரும் பாடல்

உனது விழியில் எனது பாறை உலகை காணும் என்று அழகாய் சொல்லி சென்றது நாம் கேட்ட சுத்தந்த பாடல். ஆம் நேயர்களே, ஒருவருக்குள் ஒருவராக பயணிக்கும் பொழுது அந்த பார்வை கூட ஒன்றாகவே மலரும் போல் இல்லையா? அதைத்தான் அழகாய் சொல்லி சென்றது நாம் கேட்ட சுத்தந்த பாடல். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருந்தார்கள். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 பவித் பாரதி தமிழ் பண்பலை. எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

கவிதை எழுத உன் பார்வை மட்டுமே போதும் எனக்கு என்று சொல்லி சென்றதோ நாம் கேட்ட சித்தாந்த பாடல். கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலது அம்மன் கோயில் கிழக்காலை. இந்த திரைப்படத்திற்காக பலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. பார்வை அது சொல்லும் அர்த்தங்கள் ஆயிரம் ஆயிரம். அதை கவிஞர்கள் தங்கள் கவிதை கண்களால் படம் படித்து பாடல்களாய் நமக்கு கொடுக்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து மலரும் பாடல் தான் என்ன இதோ

என்னே, நான் ஒன்று நினச்சேன், திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். பார்வை அது சொல்லும் அர்த்தங்கள் ஆயிரம் ஆயிரம், அதை அழகாய் சொல்லிச் சென்றது நாம் கேட்ட தந்த பாடல். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன இதோ?

0: மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை பலமுறை நாம் கேட்டது எங்கள் ஸ்டைல் சந்த பாடல்கள். நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து அடிப்படையில் இத்திட்டம் ஒரு காப்பீடு திட்டமாகும். மத்திய நிதி அமைச்சகத்தால் 2015 முதல் அமல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் குறிக்கோள்கள்: காப்பீட்டின் தாக்கத்தை அதிகப்படுத்துவது, விபத்தினால் ஏற்படும் இறப்பில் இருந்து காப்பீடு அளித்தல், தேசிய குற்ற ஆவண தரவுகளின்படி வருடத்திற்கு 1.5 லட்சம் பேர் விபத்தினால் உயிரிழக்கின்றனர். சாமானிய மக்களை, நலிவுற்ற மக்களை காப்பது அரசின் கடமையாகும். காப்பீடு என்றாலே வருடத்திற்கு சில ஆயிரங்களை வைக்க வேண்டி வரும் என்று அஞ்சி அடித்தட்டு மக்கள் காப்பீடு பற்றி யோசிப்பதில்லை. 18 முதல் 70 வயதுடைய இந்திய குடிமக்கள் இந்த காப்பீடை பெறலாம். பயனாளர்கள் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருத்தல் வேண்டும். காப்பீடு சந்தா வருடத்திற்கு ஒரு நபருக்கு

₹12 மட்டுமே. ஆனால் ஒவ்வொரு வருடமும் புதுப்பித்தல் அவசியம். தானியங்கி புதுப்பித்தல் வசதியும் உண்டு. புதுப்பித்தலுக்கான கடைசி நாள் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 31ஆம் தேதி. விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் 2 லட்சம் வழங்கப்படும். நிரந்தர முழு அளவிலான உடல் இயலாமை ஏற்பட்டால் 2 லட்சம் கிடைக்கும். பகுதி உடல் இயலாமை ஏற்பட்டால் 1 லட்சம் வழங்கப்படும். காப்பீட்டை பொதுத்துறை காப்பீடு நிறுவனங்கள் மூலம் பெறலாம். முக்கியமாக எந்த நேரத்திலும் இந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து வெளிவரலாம் மற்றும் எதிர்காலத்தில் மீண்டும் சேரலாம். இத்திட்டத்தில் சேர மருத்துவ சோதனை அவசியமில்லை. எவ்வகையான விபத்துகளை இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் எதிர்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். இறப்பு, சாலை, ரயில், கப்பல், விமானம், கொலை, நிலநடுக்கம், வெள்ளம், பாம்பு கடி, மரத்திலிருந்து கீழே விழுதல் போன்றவை. ஆனால் தற்கொலை மூலம் ஏற்படும் இறப்பு இக்காப்பீட்டு திட்டத்தின் கீழ்

0: இறப்பு, சாலை, ரயில், கப்பல், விமானம், கொலை, நிலநடுக்கம், வெள்ளம், பாம்பு கடி, மரத்திலிருந்து கீழே விழுதல் போன்றவை. ஆனால் தற்கொலை மூலம் ஏற்படும் இறப்பு இக்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வராது. எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்துகள் நம் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதுடன் நம்மை சார்ந்தவர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும். அதை எதிர்கொள்ள பொருட்செல்வம் இல்லாமல் கையறு நிலைக்கு அடித்தட்டு மக்கள் தள்ளப்படுவதை தவிர்க்க பாரத பிரதமர் இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். உடனடியாக அருகில் உள்ள பொதுத்துறை வங்கியை அணுகி இக்காப்பீட்டை பெறுங்கள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து.
1: இரண்டே இதுவரை நாம் கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

நேரம் 3:10. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நாம் கேட்டு ரசிக்கலாம் பர்ணஜாலம் பாடல்களை கேட்போம். அதற்கு முன்னதாக

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை. சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அதான்.
1: நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
2: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
3: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு. நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா.
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
3: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
4: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
3: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
4: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா.
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
3: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
4: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
3: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
4: சாலை
5: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
6: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
5: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
6: அதோ பாருங்க தோட்டத்து கடைசியில 4 குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
5: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
6: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
5: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
6: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
7: நேர்களே, வரம் வர நாம் கேட்டு ரசிக்க இருப்பது
8: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
7: வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள் ஆயிரம் ஆயிரமாக ஒவ்வொரு நாளும் வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இளையானே. அந்த வகையில் இன்று சில பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அதில்

நேற்றி நாம் கேட்டு ரசித்தது கிராமத்து மின்னல் இந்த திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல். வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

சில்லென்று வீசும் காற்றோடு கலந்து வந்த அந்த பாடல் மனு மென்மினி பாடியது. அரண்மனை கிளி இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. நேரம் 3:16:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

கிடைத்திருக்கிய மலரான பாரிஜாதம். அந்த மலரை இவர்களுக்குள் நினைவு வர அழகானதொரு பாடல் இவ்வேளையில் பரம்பர கேட்டு ரசித்தோம் நேர்களே. எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடிய பாடல் இது. என் ரா

சவின் மனசில் இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்ட சித்தோம் நேர்களே, இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இவ்வேளையில் மலர்ந்து கொண்டிருப்பது வர்ணஜாலமளிக்கும் பாடல்கள்.

சக்திவேல் திரைப்படத்திற்காக அருண்மொழி சுவர்ணலதா பாடிய பாடலை கேட்டோம். மல்லிகை மனம் வீச காற்றில் கலந்து வந்ததோ, நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். புலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

இளைஞர்களே, இனிமையான தேடல் இதமான பாடலாய் மலர கேட்டு ரசித்தோம் இளையநீர்களே. சின்னத்தாயை திரைப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 3:32:50. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. வளம் வந்து கொண்டிருப்பது வர்ண ஜுவாலமணிக்கும் பாடல்கள்.

ஊரெல்லாம் உன் பாட்டு. இந்த திரைப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:36. இருபது நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 இதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அடிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

ஹரிச்சந்திரா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 வெபத் பாரத தமிழ் பண்பலையில் வலம்பரை கேட்டு செய்து கொண்டிருக்கிறோம். சில நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். முத்துலக்ஷ்மி

இவங்க ஆரம்பித்து வாழ்த்துக்களை வரவேற்பையும் கொடுத்துருக்காங்க. வி கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அடுத்த வீரராகவன், இவர் வந்து பகல் பொழுது இனிய வணக்கம் பரவாசம் மூட்டும் எங்கள் ஸ்டைல் பாடல்கள் தரும் தென்றல் உலா பன்னிசை ராகங்கள் தேன் பலா பகிரும் நெஞ்சில் இன்பத்திலா பண்பலை நிகழ்ச்சி மகிழ்ச்சியிலா பகலிலும் மிதந்து வரும் கீதங்களிலா அப்படின்னு கேட்டிருக்காரு மாதவரம் வீரராகவன். அப்புறம் எம்ஜி செல்வகுமார், பர்வதவர்தினி, அந்தோனிராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து எங்கள் ஸ்டைல் எத்தனை முறை கேட்டாலும் சரிக்காத பாடல்கள் பார்வை யுவராணி கண்ணோவியம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே தான் பர்வதவர்தினியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, அவரும் எம்ஜி செல்வகுமார் கே எம் கார்டன்லிருந்து பார்வை யுவராணி கண் பெண்ணோவியம் பார்வை ஒன்றே போதும் அப்படிங்களா இன்றைக்கு பார்வை சார்ந்த பாடல்களாக வழங்குகள் ரசிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்தில் பார்வை ஒன்றே போதும் பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து விற்பகல் நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரீட்டிங்ஸோட ரங்கராஜன் தித்தைக்கு இனிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் பார்வை என்று வரும் அருமையான தேர்வு பாடல்கள் அப்படின்னு தியாகராய நகர் ரங்கராஜன் இவர் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பர்வதவர்தினி, மேலப்பேடு தயாளன், முத்துலக்ஷ்மி, ஆர் ரமா இவங்கள்லாம் கூட வந்து வாழ்த்துக்களை வரவேற்பு கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்த இளைஞர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரும் பாடல் தான் என்ன இது உங்களுக்கான பாடல்

பாண்டி நாட்டு தங்கம் இந்த திரைப்படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். மனம் இரண்டும் சிறகடித்து பறந்து செல்ல இனியதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது வர்ணச்சாரம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

0: நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் பேரூத்து.
1: எளிமையான பாட்டு. இதமான இவ்வேளையில் உலாவர கேட்கும் பொழுதுதான் நம் மனதில் எத்தனை எத்தனை ஆனந்தம். இளையராஜா பாடிய பாடுறது பூமணி. இந்த திரைப்படத்திற்காக விளம்பரம் கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

0: கேளு மச்சான்.
1: ஏல மறக்க போட்டி, நீ தாளத்தை போடுற. ஏ நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா தின் தின் திண்டா, தும் து திண்டா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் என் புள்ளாங்குழலு. நீ ஏன் வாய பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தான்.

0: நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திற்காக சித்ரா மனோரமா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலமர நாம் கேட்டது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இப்பொழுது கேட்கலாம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வழக்கம் போல பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. பாடல்களை கவனமாக கேளுங்கள், முழுவதுமாக கேளுங்கள். கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களோடு இதமாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும் இதோ

0: என்னநேர்களே, உரிமை குரல் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? சரி, இந்த பாடலுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2044 என்ற எண்ணை முன் இணைப்பாக கொண்டு 2952080832838917 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் வாங்க, யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா, தஞ்சாவூர்லேருந்து வள்ளி.
0: தஞ்சாவூர்லேருந்து வள்ளி, பாடல் முழுதுமா கேட்டீங்களா? இந்த பாடலில் வலம் வந்த மரம் அதன் பெயர் என்ன? யோசிக்கிறீங்களா?
1: செவ்வாழை தண்டு ஒன்று வந்தது.
0: மரம், நான் கேட்டது மரத்தின் பெயர் என்ன? யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா? நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
3: கண்டுபிடிச்சிங்களா?
4: புன்னை மரம் இருக்க வாய் ரசிக்க அள்ளி நான் கொடுக்க.
0: பாடலாவே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, புன்னை மரம் அப்படிங்கிற சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன நேர்களே, என் நேர்களெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க அப்படியே பாடல்கள்லாம். அப்படி தான் சொல்லணும், ரொம்ப அழகாக எல்லாம் பார்த்து சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருக்க நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து வரும் பாடல்

0: இளைஞர்களே, வெகுளிப்பெண் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நீர்களே. பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? என்ன கேள்வி வரப்போகுது அப்படிங்கிறத மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. நேயர் யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், வாங்க. யாருங்க? வாங்க, கட்டாயிட்டு போல. வணக்கம், வாங்க. யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யாருங்க? எங்கிருந்துங்க?
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: ஓ, பேரளம் செந்தில் கண்ணன். அதாவது மங்கை அவளை குறிப்பிடும் பொழுது கவிஞர்கள் இப்படியும் குறிப்பிடுவது உண்டு. அப்படி ஒரு சொல் அந்த பாடலில் வனம் வந்தது. என்ன சொல்லுது?
1: கவிஞர்கள் குறிக்கிறது மங்கையா?
0: ஆமாம், மங்கையை வந்து இப்படியும் சொல்வாங்க. அழகிய மங்கை அவளை எந்த ஒரு பெயரிலும்
1: குறிப்பிடுவார்கள்?
0: நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்லயே இருக்காங்க, பேசல. சொல்லுங்க. வணக்கம், வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ, இனி பிற்பகல் வணக்கம்.
0: யாருங்க?
2: கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார்.
0: எம்ஜி செல்வகுமார் சார், சொல்லுங்க.
2: இளமங்கை யாரோ?
0: இளமங்கை யாரோ? இளமங்கை. சரி, அதாவது வானத்தை

0: வரும். மங்கை இவள் என்றும் சொல்வதுண்டு.
1: வானத்தில்
0: உதயமாக தேவதை, தேவதை அப்படிங்கிறதா சரியான விடை. சரிங்களா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சரி, தேவதை அப்படிங்கிறது சரியான விடை. நேரம் 4:13:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: இளைஞர்களே, இனிமையான பாடல் இதமாக இவ்வேளையில் வலம்புற கேட்டு ரசித்தோம். குழந்தையும் தெய்வமும் இந்த திரைப்படத்திலிருந்து வலம் வந்த பாடலது. டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாட கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, அடுத்து வர இருக்கும் நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம், வாங்க, யாருங்க?
1: ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார், பாடல் கேட்டீங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பாடல் கேட்டீங்களா? சரி, இந்த பாடலில் நவரத்தனங்களின் ஒன்றின் பெயரும் மலரின் ஒன்றின் பெயரும் இடம்பெற்றது, அது என்னென்ன? யோசிச்சுட்டே இருங்க. நன்றி, வணக்கம், வாங்க, யாருங்க?
2: வணக்கம் மேடம், செங்கோட்டரன் சந்தானம்.
0: சந்தானம் சார், சொல்லுங்க, கேட்டீங்களா?
2: கேட்டோம்,
0: சொல்லுங்க.
2: நலம் நலம் தானே முல்லை அறிந்தான்.
0: என்னது, உன்னை அறிந்தாளா? இங்கே போயிட்டீங்களே.
2: முல்லை
0: முல்லை முல்லைங்கிறது சரியான விடை. நவரத்னம் எது? யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: நான் கிண்டியிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம்.
0: விஜயா மேடம், சொல்லுங்க.
3: நல்லம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்து சுடரே மேடம். முத்து மலம்
0: முத்து இடம் பெற்றது இல்லையா?
3: ஆமாம் மேடம்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
3: தேங்க்யூ மேம்.
0: நன்றி. அதாவது எங்கேருந்து என்ன சொல் வரப்போகுது அப்படிங்கிறத யோசனையே இருப்பாங்க சில பேர். சிலர் வந்து அழகாக கேட்டும் பதில் சொல்கிறாங்க. ஆனால் தெரியும், அந்த பாடல் கேட்டதில் அந்த ரசித்து ரசிச்சிட்டே இருக்கிறதுனால அந்த பதில் சொல்ல அவங்களுக்கு வரல. அதுதான் நினைக்கிறேன். சரி, அடுத்து வரும் பாடல்

0: நேற்று இன்று நாளை இந்த திரைப்படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். வணக்கம் வாங்க யாருங்க, எங்கிருந்துங்க? வணக்கம் வாங்க யாருங்க?
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலு கட்டடையில இருந்து பேசுறேன்.
0: பாடலை கேட்டீங்களா?
1: சூப்பரான பாட்டு மேம், நேற்று இன்று நாளையில போட்டீங்க.
0: சரி, ஓடி வருவது எது, ஆடி வருவது எது?
1: மேம், ஓடி வருவது தேரு மேம்.
0: கப்பு. வணக்கம் வாங்க யாருங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜர் மாமரி இக்பால்.
0: சொல்லுங்க சார், ஆடி வருவது எது, ஓடி வருவது எது?
2: ஆடைக்கு காற்று.
0: காற்றா?
2: காற்று, காற்று.
0: சரி, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க யாருங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் வாங்க யாருங்க. ஹலோ,
3: விரும்பாக்கம் மனஜா.
0: மனஜா மேடம் சொல்லுங்க. ஹலோ மனஜா மேடம் சொல்லுங்க. வணக்கம் வாங்க யாருங்க.
3: நன்றி,
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
3: நன்றி.
0: அதாவது எப்படியெல்லாம் ரசித்து அந்த பாடலில் இருக்கிற வரிகள், அந்த வரிகளில் உள்ள சொல் அதை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். சரி, அடுத்து வரும் பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக

0: டி எம் சௌந்தரராஜன், ஜெயலலிதா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். அன்பை தேடி இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்டோம் நீர்களே. சரி, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அதற்குள்ள
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: பாடல கேட்டீங்களா? வாங்க பதில் சொல்ல. வணக்கம். வணக்கம். வணக்கம். வாங்க, யாருங்க?
2: வணக்கம், நான் நாகூர்லேருந்து பாண்டியன்.
0: பாண்டியன் சார், சொல்லவா?
2: பாட்டு கேட்டேங்க.
0: இந்த பாடலில் மலர்ந்து வந்தது ஒரு பெட்டி, அது என்ன பெட்டி?
2: பவளப்பெட்டி
0: அப்படிங்கிறது சரியான விடையா? சரி, அப்படியே யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம். வாங்க, யாருங்க?
3: கும்பகோணத்திலிருந்து மீனாட்சி பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க மீனாட்சி மேடம்.
3: சிவந்த
0: பவள பெட்டி இல்லையா? ரொம்ப அழகா அந்த பெட்டிக்கு ஒரு அழகா கொடுத்துருக்காரு பாருங்க கவிஞர். அதுதான் அங்க உள்ளது. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அதாவது ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு அந்த வரிகளிலும் சொல்லும் அழகாக கவனித்து பதில் சொல்லும் பொழுது ஒரு ஆனந்தம் தான் இல்லையா? சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: கேட்டது அரங்கேற்றம். இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இனிமையான பாடல்கள் இதமாய் இவ்வேளையில் வலம் வர நாம் கேட்டு சுத்த கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இளநேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? சரி, வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யாருங்க? எங்கிருந்துங்க? எங்கே இருந்து சொல்லுங்க. என்னாச்சு, கட் ஆயிடுச்சு. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க?
2: வணக்கம்,
0: வாங்க.
2: அண்ணாநகர்லேருந்து மாணிதேவி பேசுகிறேன்.
0: சரி, இந்த பாடல்
2: கொஞ்சம் அந்த லைன் கொஞ்சம் ப்ராப்ளம் வருக்குமோ?
0: அப்படியா, விட்டு விட்டு கேட்குதுங்களோ? சரியாக வர மாட்டேங்குதோ? அப்படியா, சரி பார்க்கலாம். சரி சொல்லுங்க. இப்ப வந்து இந்த பாடலில் வரும் அந்த ஒரு பறவையின் பெயர் என்ன? கொக்கா? கொக்குதானா? சரி, ஈஸியா கேட்டனோ? சரி சரி சரி சரி சரி அப்படியா, சரி சரி சரி, அது சரியான அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? அவ்வளோதான். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: யாருங்க லைன்ல இருக்கீங்க?
3: வணக்கம் மேடம், காஞ்சிபுரம் கமலாவரதன்.
0: கமலாவரதன் மேடம், அவங்க சொன்னது சரியா?
3: லைன்லே கிடைக்கல, சொல்லுங்க மேடம்.
0: அவங்க சொன்னது சரியா? இருவரும் சொன்ன விடை சரி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. என்ன நேர்களே, கொக்கு சரியா அப்படின்னு கேட்டா அப்படி யோசிக்கிறாங்க. சரி, அடுத்த நேரம் கேட்போம், கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடலையும் கேட்டுட்டு அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.

0: இதயவீணை திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? வாங்க, வணக்கம். வணக்கம், வாங்க. யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: கும்பகோணத்திலிருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன் சார்,
1: ஒரு வாரம் கழிச்சு
0: சொல்லுங்க, இந்த பாடலில் மலர்ந்து வந்த பூவின் பெயர் என்ன?
1: பூவி, அல்லிப்பூ.
0: நம்மளா ஒன்று சொல்லக்கூடாது. சரி சரி, அடுத்த வர சரியா சொல்லுங்க. அடுத்த நேர் யாருன்னு கேட்போம். நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம் வாங்க. யாருங்க?
2: கண்ணன்
0: சார் சொல்லுங்க. என்ன பூ? அந்த பூ
2: அல்லிப்பூ. அல்லிப்பூ
0: இல்லையே, யோசிங்க, அடுத்த நேர் கேட்போம். வணக்கம் வாங்க. யாருங்க?
3: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்க?
3: ராஜேந்திரன்
0: சார். பாடலை கேட்டீங்களா? சரி, அடுத்த நேரம் கேப்போம். நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
4: வணக்கமா, ஏழுக்கிணர் தேவா.
0: தேவா சார் சொல்லுங்க.
4: ஜாதிப்பூ.
0: ஜாதிப்பூ அப்படிங்கிறது சரியான விடையா? சரியான விடைதான். நானும் சொல்றேன் அதுதான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஜாதிப்பூ அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகா சொன்னாங்க. யோசிச்சுக்கிட்டே அல்லிப்பூவா இருக்குமோ அந்த பூவா இருக்குமோ, இந்த ஜாதிப்பூ அப்படின்னு தான் அழகா மலர்ந்து வந்தது பாடலில். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக,
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: அடுத்து வரும் பாடல் என்னவாக இருக்கும்? இது உங்களுக்கான பாடல்.

0: உலகம் சுற்றும் வாலிபன் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. வாங்க, வணக்கம். வணக்கம்
1: மேடம். மேடம்
0: வாங்க.
1: அந்த இது எனக்கு லைனே கிடைக்கல, அதனால பாட்டு முடியறதுக்குள்ளே லைன் போட்டேன்.
0: ஆ சொல்லுங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கவா?
1: திருவானியர் மீரா சொல்லுங்க.
0: ஆ, அதாவது பச்சை கிளியோடு பறந்து வந்த மற்றொரு பெயர், பறவையின் பெயர் என்ன?
1: தத்தை.
0: தத்தைங்கிறதே பச்சை கிளி தான் இல்லையா? பச்சை கிளியோடு பறந்து வந்த மற்றொரு பறவை ஒன்று அந்த பாடலில் உலா வந்தது. நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க?
2: வணக்கம், இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் ஆட்டோ துறை.
0: சொல்லுங்க துரை சார்,
2: என்ன கேள்வி? பச்சை கிளி.
0: நான் பச்சை கிளியோடு வலம் வந்த மற்றொரு பறவையின் பெயர் என்ன?
2: முத்துச்சரம்.
0: முத்துச்சரம் எப்படி பறவையின் பெயர் ஆகும்?
2: பறவை
0: யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், அங்க யாருங்க? ஹலோ.
3: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க?
3: சீனிவாசன்
0: சொல்லு சார், சொல்லுங்க.
3: தத்தை.
4: தத்தை போல தாகும்.
0: தத்தை வந்து கிளியின் பெயரே தத்தை தான் இல்லையா? அந்த தத்தைங்கிறதும் கிளி தான். அப்புறம் கிளியின் கிளியோட வலம் வந்த மற்றொரு பறவையின் பெயர் என்னன்னு கேட்டேன். வணக்கம், அடுத்த நேயர். வணக்கம், வாங்க, யாருங்க?
5: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
5: வெங்கடேசன் மேடம்.
0: சொல்லுங்க வெங்கடேசன் சார்.
5: இந்த பாட்டு.
0: ஹலோ, வணக்கம், வாங்க, யாருங்க?
6: ஹலோ, வணக்கம்மா.
0: யாருங்க?
6: ராஜி
0: மேடம் சொல்லுங்க.
6: என்னது பாவை? பச்சை கிளி, முத்துச்சரம், முல்லை கொடி, யாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன்.
0: நான் பறவை கேட்டேன், மற்றொரு பறவையின் பெயர் என்னன்னு கேட்டேன். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ. ஹலோ.
7: ஹலோ,
0: யாருங்க?
7: கீதா ராஜகோபாலன்.
0: சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். பச்சை கிளியோட பறந்து வந்த மற்றொரு பறவையின் பெயர் என்ன? எல்லாரும் விட்டுட்டீங்களா, கோட்டை விட்டுட்டீங்களே? சரி, இன்னொரு நேரம் கேட்டுட்டு சொல்லிடுறேன். ஆ சரி. வணக்கம், வாங்க, யாருங்க?
8: ஹலோ,
0: யாருங்க?
8: நான் அடையார்லேருந்து பிரியா விஜயகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
8: ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் நினைக்கிறேன் தேன் சிட்டா, தேன் சிட்டோ.
0: அருமை அருமை, நன்றி நன்றி. யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டீங்கன்னா நினைச்சேன், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
8: நன்றி நன்றி
0: நன்றி. தேன் சிற்று அப்படிங்கிறது சரியான விடை. சரி, ஏன்னா தத்தை அப்படின்னாவே கிளியின் பெயர், தத்தை கிளியை வந்து தத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் தேன் சிற்றுங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அடுத்து வரும் பாடல்

வழிவழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு.

0: சிவந்த மந்திரை படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். வாங்க வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், வாங்க, யாருங்க, எங்கிருந்துங்க?
1: உஷா சிவம்லேஸ்வரம், மடிப்பாக்கம்.
0: மடிப்பாக்கம் பாடலை கேட்டீங்களா?
1: இந்த
0: பாடலில் வளம் வந்த விளையாட்டின் பெயர் என்ன?
1: என்ன
0: விளையாட்டு? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்ங்க.

0: தூக்குறீங்க, அருமை அருமை,
1: கரெக்டா?
0: நன்றி நன்றி. அப்புறம் எங்கேன்னு
1: ஃபேவரட் சாங்,
0: கேட்டீங்களே.
1: ஃபேவரட் சாங் இது, ஃபேவரட் சாங்.
0: ஆமாம், அதான் இங்கே என்ன விளையாட்டுன்னு கேட்குறீங்களே. அப்புறம் பதிலையும் சொல்லிட்டீங்க,
1: இல்ல
0: அழகா, ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: விதவிதமான சடுகுடு விளையாட்டு.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்ங்க மேடம்,
1: தேங்க்யூ
0: வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: இவ்வளோ அழகாக பாருங்கள், அப்படி தான் யோசிச்சு அழகாக, அதாவது அவங்க அப்படி மனசில் பதிஞ்சிருக்கலையா ஒவ்வொரு வரிகளும், அப்போ அந்த ஒரு சொல் எப்படி விட்டு போகும், அதுதான் அவங்க வந்து கேள்வியும் கேட்டுட்டு பதிலையும் அவங்கள அழகாக சொல்லிட்டாங்க. தொடர்ந்து இயந்திரங்களை எங்களை வித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு இப்பொழுது இதுவரை நாம் கேட்டது
2: அட்டாம் பட்டாம் கொண்டாட்டம் மனசெல்லாம் பொங்குது பேரின்பம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: இதுவரை வளம் வந்ததா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி ஆயிட்டுக்கு 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்குங்க. பூந்தண்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதோ இருக்கும். என்னப்பா பண்ணுற அப்படின்னா, நம்ம வெளியில் ஒன்று பேசுவோம், மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், என்னப்பாச்சு அப்படின்னு கேட்டால் ஆனால் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு இன்பம் இருக்கலாம், ஒரு துன்பம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து எல்லார்ட்டையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். சில விஷயங்களில் ஷேர் பண்ணுவோம், சில மனிதர்களை ஷேர் பண்ணுவோம், சில டைமில் வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை, அதாவது மனதுக்குள் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், ஒரு சக்தி கிடைத்தால், நீங்கள் யாரை தேர்வு செய்வீங்க, ஏன் அப்படின்றதான் இன்றைய நிகழ்ச்சியோட கருத்து. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, புது நேர்களாக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2952 08 53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2838 98 71 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: இனிய மாலை வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
1: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோவிலை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
1: ஐயா தலைப்பு சொல்லுங்க ஐயா.
0: அது மனசுக்குள்ள, மத்தவங்க மனசுக்குள்ள இருக்கிறத அறியக்கூடிய ஒரு சக்தி கிடைச்சிச்சுன்னா நீங்க யாரை தேர்வு பண்ணுவீங்க? இவங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா தங்கச்சி அப்படி நம்ம உறவுகள், அப்படி இல்லைன்னா நமக்கு பிடித்தவர்கள், அப்படி இன்னும் நல்ல நம்ம கூட வேலை செய்கிறவங்க, என்னப்பா என் ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறான், அந்த மாதிரி வந்து நீங்கள் யாரை தேர்வு செய்வீங்க? இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா.
1: இருந்த எனக்கு என்னுடைய மனசுக்குள்ளே இருந்த என் மனைவியோட மனசை தான் நான் அறிஞ்சுக்க விரும்புவேன். ஏன்னா அவங்க தானே குடும்பத்தை நடத்துறவங்க, சீராக பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொருளாதாரம் நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறோம். அந்த பணத்தை சிக்கனமாக வச்சிருந்து எவ்வளோ சீராக வளர்த்து பிள்ளைகளை வளர்த்து அந்த குடும்பத்தை வந்து மேன்மைப்படுத்த வேண்டியது அவங்க கையில் தான் இருக்கு. பெண்கள் தான் வீட்டின் கண்கள்.
0: கண்டிப்பாக
1: ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளுக்கு வந்து அவ மனசை விருந்து அறிஞ்சு அவ

0: என்ன மனசுல நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் போய், ஏன்னா நான் வந்து வெளியில் வேலை செஞ்சு 39 ஆண்டுகள் வெளியில் சுற்றி வேலை பார்த்து இன்று பணி ஓய்வு பெற்று இருக்கேன். இருந்தாலும் அவங்களுடைய என்னுடைய ஊதிய மொத்தத்தையும் அவங்க கையில தான் கொடுப்பேன். எனக்கு பணம் வேணும்னா கூட அவங்க கிட்டதான் வாங்கிக்குவேன். அவங்க மனசுனால தான் இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில இருக்கு.
1: வணக்கம்
2: விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம்
2: சார். வணக்கம். இருந்து
1: கடலூர் மாவட்டம் முருத்தாஜலம் வட்டம் காந்தி நகர்ல இருந்து செந்தவள்ளி ரங்கநாதன் பேசுறேன்.
2: வணக்கம் அம்மா. தலைப்பு கேட்டீங்களா?
1: அதனால
2: அவரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார்.
2: சூப்பருங்க. பாத்தீங்களா, ஒருத்தவங்க வந்து துணை, தன்னுடைய துணையோட மனசுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க தான் குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. இன்னொருத்தவங்க தன்னுடைய சகோதரர், அவர் தான் வந்து உறுதுணையா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. மாலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
2: கோபால் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
3: கேட்டேன்.
2: மனசுக்குள் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கூடிய சக்தி கிடைச்சுன்னா யாரோட மனசை தெரிஞ்சுப்பீங்க?
3: எங்க வீட்டுக்காரி தான்.
2: வீட்டம்மா தான். ஏன்?
3: எல்லாம் நல்லது கெட்டது பாக்குறவங்களும் அவங்கதான். அவங்கதான் செய்யணும், அவங்கதான் பண்ணணும் எல்லாம். அதனால எல்லாம் நல்லது கெட்டது பாக்குறவங்களும் அதனால வீட்டுக்காரி தான்.
2: வீட்டம்மா தான் அப்படின்ட்டீங்க.
3: ஆமாமா.
2: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றியா.
2: சூப்பர். அடுத்த நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் அம்மா. தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க யாரம்மா தேர்ந்தெடுப்பீங்க?
1: எங்க அம்மா.
2: அம்மாவை தேர்ந்தெடுப்பீங்க? ஏன்?
1: ஏன்னா அவங்க எல்லாரும் குடும்பம் போறா சுமக்குறாங்க, எல்லாரும் பசங்க படி வச்சு பாலை காப்பாத்துறாங்க, அதனால அம்மாதான்.
2: அம்மாதான். சூப்பர்மா, மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
2: சூப்பர். பாத்தீங்களாங்க, அம்மா, மனைவி, தம்பி, அந்த மாதிரி வந்து அந்த சுற்றங்களைக்கு தான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்றாங்க. சரி, அடுத்த நேரெலாம் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார் யார் எங்கிருந்து?
4: எங்க அன்பான அறிவிப்பாளருக்கு நாகராஜனுக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
4: நான் சிறுகிழந்து மாணிக்கம் டெய்லர், அன்பு வீரன் பேசுகிறேன் சார். அன்பு வீரன் மாணிக்கம் டெய்லர்.
2: சூப்பர் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
4: தலைப்பு என்னுடைய மனைவி,
2: தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே நபர் தான். யாரை தேர்ந்தெடுப்பீங்க?
4: தாய்க்கு
2: பின் தாரம். மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. பாத்தீங்களாங்க, எல்லாருமே பெரும்பான்மையா என்ன சொல்றாங்க, அவங்களுடைய இணையர். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய, அப்பா அம்மா நம்ம பெற்று வளர்த்து கொஞ்சம் இதுவான உடனே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு இணையராக வந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் நம்ம இணையர் தான் இருப்பாங்க. ஸோ பெரும்பான்மையான நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய இணையர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசுனா எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: கும்பகோணம் தோரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜியா சரவணன்.
2: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன்.
2: சொல்லுங்க ஐயா, நீங்க யார் ஐயா தேர்வு செய்வீங்க?
5: சில நண்பர்களை வந்து உள்ள ஒண்ணு வெளில ஒண்ணு, இப்ப உள்ள உஷ்டத்தார இதுங்களை சுற்று உள்ள சுற்றத்தார்கள்னா ஒரே மாதிரி இருப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா நம்ம கண்டுபிடிக்காத ஒரு குழப்பம் நிறைந்தது நட்பு வட்டாரம் தான்.
2: நட்பு வட்டாரத்தில் தான் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு மனசுக்குள்ள பார்த்தா என்னவோ இருக்கும் அப்படின்றீங்க.
5: சொந்த சுற்றார்கள் அப்படி கிடையாது, எப்போதும் கோல் கொடுத்து துணையா இருப்பாங்க. நமக்கு அந்த நட்புறவுலதான் கொஞ்சம் சந்தேகம் வரும். அப்பதான் சில நண்பர்களை தேர்வு செய்வீங்க இந்த மாதிரி குழப்பமான சூழல் தான்.
2: ஓகே, ஓகே. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
2: ஆமாங்க, சில டைம்ல வந்து நண்பர்கள் சொல்லுவோம், எல்லாருமே நண்பர்கள் இருக்கும்போது சில சமயம்

0: எங்களில் வந்து உள்ளே ஒரு மாதிரி நம்மகிட்ட பேசிக்கிட்டு வெளியில் எது ஒண்ணுவாங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கடைசி நேயர் என்ன சொன்னால், நட்பு. அந்த நட்பில் ஒரு சிலர், அதாவது எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ, வணக்கம், வித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுகிறேன்.
0: வள்ளியம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன் சார். எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பையன் தான்.
0: பெரிய பையன் தான், ஏன் அவரை தேர்ந்தெடுத்தீங்க?
1: நல்ல மாதிரி பேசுவான், இப்படின்னு அப்புறம் பார்த்தா கட்டா செலவு வைத்து வைப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சோகமா பேசுவான், வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுவான். அப்புறம் பார்த்தா அவன் புத்தி காட்டுவான்.
0: பேசதான் இதுவா இருக்கும், திடீர்னு பார்த்தா பெருசா இது பண்ணிடுவாருன்றீங்க.
1: செலவை எடுத்து வச்சிருவான், பொண்ணு தான் அவனே பார்க்க மாட்டான். ஆனா அது மாதிரி பாவம் பாக்குற மாதிரி நடிப்பான்.
0: சூப்பர்மா, மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பார்த்தீங்களாங்க, அவங்க பையன் இது மாதிரி எல்லாருக்கும் நடக்கும்ல. நம்மளும் வந்து இது பண்ணுவோம், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக அப்படியே ஓகே சரிதான் அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து பேசியிருக்காரு. சரி, நிகழ்ச்சியில் இனிக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், வித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், தலைப்பு கேட்டிங்களா?
2: சூப்பரான ஒரு தலைப்பு சார் கேட்டேன்.
0: சொல்லுங்க, நீங்க யாரை
2: இருந்தாலும். ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கு, அப்படி பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மனசுலதான் என்ன இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுவேன். நிறைய சமயங்கள்ல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல சில பேருடைய அந்த ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனா என்னோட ஃப்ரெண்டு வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் பெருசா எக்ஸ்பிரஸ்
0: பண்ண மாட்டாங்க.
2: ஒரே மாதிரி பார்வை பார்ப்பான், எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு, என்ன ஓட்டம் அப்படின்னு தெரிய முடியாது. அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவன் என்ன யோசிக்கிறான், என்ன நினைக்கிறாங்க
0: அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்.
2: தெரிஞ்சுக்குவேன் சார்.
0: சூப்பர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பார்த்தீங்களாங்க, ஆமாங்க, நிகழ்ச்சியில் வந்து அடுத்த கடைசி நேயர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நண்பர்கள் ஒரு சில டைமில் வந்து நம்மளே கூட வந்து ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டால் அதுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே நம்ம அந்த முக பாவனையை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் பண்ணால் என்னப்பா நீ, ஆமாம் சொல்கிறியா இல்லை சொல்கிறியா, ஏதாவது பேசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்கும். சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து நம்ம நேயர்கிட்ட பேசலாம். சரிங்க, நிகழ்ச்சியில் பாடல் தேவாவோட இசையில பாடல் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துட்டு கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி, தமிழ் பண்பலை, மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம்.
3: ஐயா
4: தொடடே நோதுரா
3: வண்டம்பா.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சோம். 5:16 ஆகிட்டு இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: சார் இனிய மாலை உற்சாகமான வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
2: கே.எம். கார்டன், எம்.ஜி. செல்வகுமார்.
1: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க யாரையா தேர்வு செய்வீங்க?
2: எனக்கு ரொம்ப இருந்த புருஷை வாக்கம் நேயர் சவுந்தரராஜன் சார்.
1: ஏன்?
2: ஆமா சார், அவர் தான் சார் எல்லா நேரத்திலயும். இப்ப நான் நினைக்கிறேன்னா உடனே அவரு தொலைபேசி வழியா வந்து பேசுவாரு, உற்சாகம் கொடுப்பாரு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவரு பேசுவாரு. சில நேரங்கள்ல வந்து கோபதாபமா இருக்கிறப்போ ஆசுவாசப்படுத்துற மாதிரி பேசுவார் சார்.
1: நம்ம நம்ம என்ன கேக்கணும், நீங்க அவரோட மனசு அறிஞ்சுக்க விரும்புவீங்க அதானே?
2: ஆமா ஆமா சார், ஆமா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னாங்க, அவருடைய நண்பரை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. சோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து?
3: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க ஐயா, நீங்க யார் ஐயா?
3: என் மனைவி மற்றும் குழந்தைகள்.
1: மனைவி
3: என்ன பார்த்து அவங்களுக்கு தேர்ந்தாலும் செஞ்சு கொடுக்கணும்.
1: சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி. குடும்பத்தாரோட மனசை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அந்த தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வோம் சொல்லிருக்கீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னாங்க, ஸோ நிகழ்ச்சியில் இணைந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குடும்பத்தார் தான், மனைவி குழந்தைகள், அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க. ஸோ அவங்க தேவையை அறிஞ்சு, நம்ம ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து கேட்க மாட்டாங்க. ஆமாம், அப்பா கிட்ட கேட்டால் அந்த மாதிரி அவர் இது ஒன்றுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கேட்காம கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவர் தேர்ந்தெடுத்தது அவரோட குடும்பம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார், எங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம், ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூரில் இருந்து குருநாதன் சார்.
1: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
4: மகிழ்ச்சியில
1: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
1: அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யாருங்கிறது?
5: கொடுங்குது தனியாசலம் பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
5: ஐயா? ஆ கேட்டு நிகழ்ச்சி பண்ணி கேட்டீங்களா? சந்திரசேகர் வந்து எல்லாருமே அட்டன் போடுறாரு, 9, 10 சாயங்காலம்.
1: அதாவது எல்லாருக்குமே ஒரு அன்பு வேண்டுகோள், அதாவது கடந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய கருத்து

0: எழுத்துக்களை பதிவு விடுங்க. அதுதான் ஸோ இது எல்லாருக்குமே ஆனது பொதுவான ஒரு இது.
1: நம்மது வந்து பட்டனு போன் சார்.
0: மகிழ்ச்சி.
1: நிகழ்ச்சி பண்ண கருவி நேர்ப்ப நான்.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார். கேட்டு தமிழ் ராஜசேகர் சார், நல்ல தலைப்பு சார்.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு சொல்லுங்க ஐயா, நீங்கள் யாரையா தேர்வு செய்வீங்க?
2: என்னுடைய அன்பு மகன் சார். சின்ன வயசுல எல்லாம் அவனுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப வந்து பெரியவனாயிட்டா வேலைக்கு போயிருக்கான். அவனுடைய மனசுதான் சார் தெரியும், அது கண்டுபிடிக்கணும்.
0: பிள்ளையோட மனசை தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மகிழ்ச்சி.
2: அது நிகழ்ச்சி பண்ணணும் சார். அதான் சார், தந்தை மகன் காட்டு உதவி சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி மகன் தந்தை காட்டு உதவி.
0: சூப்பரு, மகிழ்ச்சி.
2: அதே அதுதான் எனக்கு அந்த கண்டுபிடிக்கணும்.
0: சரிங்க ஐயா, உங்கள் எண்ணம் ஈடேறட்டும். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் இனி கூட அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்கிருந்து? மாலை. வணக்கம் சொல்லுங்க. கணேசன் சார், தலைப்பு கேட்டீங்களா? மகிழ்ச்சி சார், சொல்லுங்க சார். நீங்க யாரோட மனதை அறிய விரும்புறீங்க, தேர்வு செய்வீங்க?
3: எல்லாமே
0: செஞ்சிருக்காரு. சோ அவருக்கு என்ன தேவைனா அவர் சொல்ல மாட்டாரு, பட் அதனால அவர் சக்தி கிடைச்சிச்சுன்னா அவர் மனச புரிஞ்சுப்பீங்க முழுமையா அப்படின்னு
3: சொல்லி.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பார்த்தீங்களாங்க, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது சொல்கிறாங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துடலாம். ஸோ மனு சொன்னலதான் அவங்க பாடியிருக்காங்க. ஏஆர் ரகுமானோட இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 102.3 FM. அஞ்சு மணி 26 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பதூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி

0: ஆமாங்க, பூந்தண்டல் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கும். பூந்தண்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அணியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு நீ மாலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கறவங்க மோட்டிவேஷன் கொடுக்க என்னுடைய துணைவி யார் மனைவி தான். டெஃபினட்டா ஜெனோவாவை தான் கண்டிப்பா
0: சொல்லிவிட்டேன்.
1: அவங்களுக்கு தான் முத ஒரு தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா வாழ்க்கையில த்ரோ தி இயர் வருஷம் முழுக்க நிறைவு குறைவு, ஒரு மைனஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் எல்லாமே மைனஸ் பாயிண்ட் தான் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு நெகட்டிவான இடத்துல பாசிட்டிவ் ஒரு ஒரு ஒரு மோட்டிவேஷனை கொடுப்பாங்க. அதனால என்னுடைய மனைவி ஜெனோவாவை தான் தேர்ந்தெடுப்பேன். சுருக்கமாக சாட்டன் சீட்டா சொல்லிக்கிறேன் சார்.
0: சூப்பர் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். மற்றொரு எண் 0449 என்ற முன்னிணைப்பினோடு 2 9 5 2 0 8 5 3 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சென்ற நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு விட்டுருக்கீங்க, பட் உங்களோட கருத்துங்கள் பதிய வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முகநூல் பக்கத்துக்கு போங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டு கிளம்ப உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யலாம். நிறைய நேயர்கள் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: இனிய மாலை வணக்கம் நாகராஜ் சார்.
0: மாலை வணக்கம் ஐயா.
2: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே எழுந்து பேசுகிறேன்.

0: மகிழ்ச்சி. ஐயா தலைப்பு
1: தலைப்பு நான் கேட்டுட்டேன். இந்த உலகத்துல பார்த்தா ஒரு இடத்துல வெயில், ஒரு இடத்துல மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு. எங்க ஒரு இடத்துல வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும் கஷ்டப்படுறாங்க, ஒரு இடத்துல தண்ணியா போகுது. அதனால இந்த கடவுள் மனசுல என்ன
0: ஒவ்வொரு நேர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு வராங்க, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இப்போது நிகழ்ச்சியில் வந்து ஜஸ்ட் ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நம்ம காலத்தை பேசலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 102.3 FM. நீங்களும் உங்க மனசை வந்து யாரோட மனசை அறிய விரும்புறீங்க, யாரை தேர்வு செய்வீங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2952-0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2838-9871. சரி, நிறைய நேரில் கால் பண்ணிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம்
1: ஐயா. யார், எங்கிருந்து?
2: நான் திருப்பாச்சூர்ல எட்டயபுரம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். முதல்ல உங்ககிட்ட எந்த நம்பர் இருக்குன்னு உங்க மனசு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஐயா.
1: அப்படிங்களா? என்னோட மனதையே தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க?
2: எந்த நேரம் பிசி பிசின்னு வருதா? ஆனா அடிக்கடி வரும்போது கரெக்டா கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்குமான்னு.
1: அப்படி இல்லையா, எல்லாருக்குமே தான். நம்ம வந்து எதுவும் இல்ல, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நிகழ்ச்சியில பங்கு பாருங்க.
2: தவறு சொல்லல. ஒருத்தர் ரெயின்போல வர்றாங்க, இதுலயும் வர்றாங்க, இதுல வந்து டக்கு டக்கு டக்கு வந்துடுறாங்க. நான் இது பார்த்து அங்க வைக்கிறேன், அதுல வராங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு.
1: சரி சரி, நிகழ்ச்சியில நீங்களும் இணைந்திருங்கள் விபத் பாரதியோடு. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு
2: சார்
1: சொல்லுங்க ஐயா.
2: எங்க நான் என் ஃப்ரெண்டு தான் மனசு இருக்கு, ஏன்னா அவர்தான் தெரிஞ்சிக்க முடியல.
1: என்கிட்ட
2: நல்லாதான் பேசுறாங்க, நல்லாதான் இருக்காங்க, அவங்க மனசுல இருந்து நம்ம ஒண்ணு சொல்லும் போது அவங்க நினைக்கிறாங்க, அது இன்னும் புரிஞ்சிக்க முடியல எனக்கு. அதான் என் ஃப்ரெண்டோட மனசு
1: புரியாத புதிராவே இருக்காரு, அதனால அவரோட மனசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மகிழ்ச்சி.
2: வாய்ப்பு, நன்றி.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் உடையார் பாளையம் அஜிம்.
1: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க, யாரோட மனசை அறிவீங்க, தெரிஞ்சுப்பீங்க?
3: கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. யாரு? மனைவிதான்.
1: சிறப்பு. ஹலோ, தயாரிப்புல இருக்கீங்க?
3: நன்றி.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
4: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலை இருந்து டிஎன் சரவணன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார். நானும்.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
4: என் மகனோட மனசு நான் புரிஞ்சுக்கணும் சார்.
1: உங்க மகனோட மனசை தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
4: ஆமா சார், ஏன்னா இப்ப பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல சார், இப்படியா நம்ம பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சாலும் ஒரு ஆசைன்னு இருக்கும்ல சார் மனசுக்குள்ள. அப்பாட்ட சொல்லலாமா?
1: சொல்லலாமா?
4: சின்ன பிள்ளைங்க ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை சார் எனக்கு.
1: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்களை.
4: நன்றிங்க சார்.
1: பார்த்தீங்களாங்க, அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், பட் ஆனால் சொல்லாமல் இருப்பார், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அழகு. சரி ஓகே, அடுத்த நீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஐயா. மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: எனக்கு சிறு வயதில் வந்து தாய் இழந்தேன், நடுத்தர வயதில் வந்து தந்தை இழந்தேன். எனக்கு எல்லாமே மாமனார் மாமியார் தான். அவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நான் வந்து. நான் அவங்க தான் இப்ப எனக்கு வந்து ஃப்ரெண்டு, கைடன், பிலாசபர் தான். தந்தையா பாக்குறேன் நான், மாமனார் வந்து தந்தை வழியா பாக்குறேன், மாமியார் வந்து தாய் வழியா பார்த்துருந்தேன். நான் ஒரு மெனை வாங்கணும், ஒரு பிளாட் வாங்கினாலும் சரி, அவரை வந்து ஐச வந்து காமிச்சு அவர் தான் பணம் கொடுப்பார் எனக்கு வந்தது. நான் அவர் கையால கொடுத்துட்டு அவர் கையால தான் வாங்கியிருக்கேன் நான் வந்து. நான் வந்து அதுக்கு அடுத்தது தான் எங்க மனைவி, அதுக்கப்புறம் வந்து மனைவி மகள், அது மகள். இதுதான் முதல் வந்து மாமனார் மாமியார், ரெண்டாவது மனைவி, மூன்றாவது மகன், நான்காவது மகள். அப்படிதான் எப்போ

0: பண்ணுங்க மகிழ்ச்சியா. உங்க குடும்ப உறுப்பினர்களை வந்து அப்படி சூப்பரா சொன்னீங்க. மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி.
0: சோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தஞ்சாவூர் மாவட்டம் பாபனா சொந்தாளக்கா, சுவாமிமலையில இருந்து ராஜேஸ்வரி கிருஷ்ணன்
0: சார். வணக்கம் அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க அம்மா. நீங்க
2: என்ன சுத்தி உள்ளவங்களை பத்தி தான் நான் என்ன மனசு வச்சிருக்காங்க.
0: சுத்தி உள்ளவங்கனா யாரு? ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா யார தேர்ந்தெடுப்பீங்க? ஏதாவது ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும் இல்லீங்களா?
2: ஏதாவது ஒரு நபர்னா எங்க வீட்டுக்காரங்க தான்.
0: வீட்டுக்காரங்க தான் தேர்ந்தெடுப்பீங்க? ஏன்?
2: ஏன்னா அவங்க நல்லா பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு
0: கேட்டா கம்முன்னு இருக்காரு.
2: ஆமா, இது சொல்லவே மாட்டாங்க. நமக்கு அப்ப டவுட் ஆகுது, ஆஹா நம்மள்ட்ட ஏதாவது மறைக்கிறாங்களா, இவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரிய மாட்டுது அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கே உழுது.
0: வணக்கம், விபித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம், விபித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது, இதுதான் என்னோட
0: வாழ்க்கை
3: சார்.
0: யார்
3: மனசை
0: புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியல சார். யாரோட மனசை புரிஞ்சுக்கிறதுனே தெரியலப்பா அப்படின்ட்டீங்க. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி சார்.
0: பாத்தீங்களாங்க, என்ன தேடணும், யாரு மனசை புரிஞ்சுக்கிறதுனே தெரியலப்பா, அதே ஒரு பெரிய குஸ்டினா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு. சார், அடுத்த நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: நாகராஜன் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: தலைப்பு கேட்டேன் சார். எனக்கு வந்து இயற்கையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சார். மழையே பெய்ய மாட்டேங்குது, எப்ப மழை பெய்யும் எப்படி பெய்யும்னு தெரிஞ்சுக்கணும் சார்.
0: ஸோ இயற்கையோட மனதான் நீங்க அறியணும்னு நினைப்பீங்க, எப்ப மழை வருதுப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லாருக்குமே வெதர் சொல்றீங்க. இப்ப மழை வரப்போகுது, இப்ப பனி பெய்யுது, இப்ப வெயில் வரப்போகுது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம.
4: ஆமா சார்.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். பார்த்தீங்களாங்க, ஒவ்வொரு நேரம் ஒன்று கடவுளை தெரிஞ்சு பண்ணுறாரு, மனைவி தெரிஞ்சு பண்ணுறாங்க, கணவன், பிள்ளைகள், மாமனார், மாமியார், எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம். நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்க ஒரு பாட்டை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம். குரல்களில் வாலியோட வரிகளில் தேவாவோட இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: கடு பக்க மேகட போகட நம்பி நம்பி BA MBA.

0: 5:41 கடந்து போயிட்டுருக்கோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். ஸோ பூந்தன்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார். கோயம்பேடு பாட்டு பேசுறேன். நலமா இருக்கீங்க
0: சார்? நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். தலைப்பு வந்து புரியல, என்ன தலைப்பு சார்?
0: அதாவது நம்ம இன்னைக்கு என்ன கேட்குறோம் அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்களோட மனசை உங்களால் தெரிஞ்சக்கூடிய சக்தி கிடைக்குது, அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க
1: அப்படின்றத.
0: யாரை நீங்க தேர்வு செய்வீங்க? ஒரு நபரை நீங்க தேர்வு செய்யணும்னா யாரை தேர்வு செய்வீங்க?
2: குமார் தம்பி
1: பேசுறோம்.
0: ஒரு நிமிஷம் நீங்க அடுத்த நேயர். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார். நான் ரெட்யூஸ் வந்து ஹயத் பாஷா ஜிபுனி சார்.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
3: கேட்டேன் சார். நம்ம தலைப்பை கேட்காம நிகழ்ச்சியை கேட்காம இருக்க முடியல சார் என்னால.
0: சூப்பர் ஐயா.
3: என் மனைவி தான் சார் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் யாரையும் கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை, நானே எடுத்துருவேன். ஆனா என் மனைவி ஒரு முடிவு எடுக்கணும்னா என்ன கேட்கணும், என்ன சார்ந்தவங்களை கேட்கணும், இவங்களை கேட்டா சொல்லுவோம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, அப்படியே தினமும் அவங்க மனசுல வந்து ஒரு ஒரு குழப்பம், ஒரு ஒரு பெண்கள் மனசுலயும் குழப்பம் ஓட்டின்னு தான் இருக்கும். அம்மா வீட்டுக்கு போனோம்னா கூட இவங்க கேட்கணுமா நம்ம போகணுமா, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். அது ஆண்ட வந்து சக்தியை கொடுத்தானா நிச்சயமா நான் நிறைவேற்றேன்.
0: சூப்பர் சார். செம சார். இதுதான் சார் எதிர்பார்க்கறது. என்ன பாத்தீங்களா, அதோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நிறைவேற்றிக்கணும், கேட்கறதுக்கு முடியே செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் சூப்பரான சார். மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். பார்த்தீங்களா, சூப்பராக சொன்னார். அவங்களுடைய மனைவி அவங்க தயக்கப்படுவாங்க, தயக்கம் கூட இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா.
4: ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா
0: நலமா இருக்கேன். ஐயா நலமா இருக்கீங்களா?
4: சூப்பரா.

0: ஐயா நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ரொம்ப தெம்பா இருக்கிற ஐயா.
1: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் ஐயா.
0: பாடல்கள் அருமை,
1: மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, நீங்க
0: மனைவி தான் சார், நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டேன். மனைவி எல்லாத்தையும் என் மனைவி பார்த்துவாங்க சார்.
1: சூப்பர் ஐயா.
0: என் பொண்ணு பொண்ணு பேசி நான் தட்ட மாட்டேன் சார்.
1: இல்லை, அவங்க மனசை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க.
0: நாகராஜன் அவங்களும் என் பேசி கேட்பேன், நான் வந்து அவங்க பேசி கேட்பேன், அவங்க பின்னா சொல்கிறாங்க, நான் சரிதான்
1: எடுத்துக்கோங்க
0: சார். வாய்ப்பு கொடுத்து நன்றி.
1: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சி
0: சொல்லுங்க சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள்
0: கேட்டு கரெக்டாக சார்.
1: நிகழ்ச்சியில் பங்கு
0: நன்றி சார்.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி சார், வாய்ப்பு நன்றி சார்.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளைய வட்டம் மணக்குடியிலிருந்து கலை.
1: கலை ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
2: எப்படி சார்
1: தலைப்பு கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டிருக்கேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்கள் யார் ஐயா தேர்வு செய்வீங்க?
2: நான் வந்து பெற்ற தாயை முறை பார்க்கணும் சார்.
1: அம்மாவை தான் தேர்வு செய்வீங்க, என்ன ரீசன் ஐயா? ஏன்
2: என்னன்னாக்கா, நம்மளை வந்து பெக்க வேண்டியது, அவங்க கடலாம் முடிஞ்சு போச்சு, நம்ம வளர்க்க வேண்டியாச்சு, படிக்க வச்சு நல்லா ஆளாக்கியாச்சு, அதன் பிறகு நமக்கு ஒரு திருமணத்தையும் பண்ணி வச்சு பேரப்பிள்ளையும் தூக்கியாச்சு.
1: அதனால அம்மாவோட மனசை தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
2: அவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்குள்ள, உள் மனசுக்குள்ள
1: என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அதுதான் சார். அதாவது தாய்க்கு பிறகுதான் தாரம்.
1: கண்டிப்பா,
2: அதனால தாயுடைய மனசை மூலம் புரிஞ்சுக்கணும்,
1: தாயோட மனசை தான் புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி சார்.
1: பார்த்தீங்களாங்க, நிகழ்ச்சியில் ஒரு என்ன சொன்னார்னா, தாயை தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க நிறைய கடமைகள்லாம் ஆட்டிட்டாங்க, பிள்ளை வளர்ந்துட்டாங்க, அடுத்து பேர பிள்ளைங்க வந்துருச்சு, அதுக்கப்புறமும் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நீங்கள். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. மீனாட்சி அம்மா, தலைப்பு கேட்டிங்களாம்மா?
3: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, நீங்கள்?
3: மகிழ்ச்சியமா
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து? கடவுள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், கடவுள் தான். மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றிங்க.
1: சூப்பரு. பார்த்தீங்களா, நிகழ்ச்சியில் அது நேயர்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டுருக்காங்க. முகநூல் பக்கத்துக்கு போனால் நிறைய நேயர் நிறைய கருத்துக்களை அப்படியே பகிர்ந்துருக்காங்க. ஏமலாத்தா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடராஜன் சுப்பையா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவரதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆற்காடு சாத்தூர் ராஜேஷ் ஈஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கலை துரைராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ராமசுவாமி அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நிறைய நேயர்கள் வந்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் அப்படி கொடுத்துட்ருக்காங்க. கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கா புதுப்பட்டி பொன்னமராவதியிலிருந்து மகி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, நடராஜன் சுபியா புத்தகரம், சேது செல்வி செல்வன் பெங்களூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கதிரவன் நிகழ்ச்சிக்கு வாரியங்காலிலிருந்து தெரிவிச்சிருக்காரு. கொலஞ்சிநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.

0: கலை துரைராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. எம்கே கார்டன் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா நடராஜன் ராஜேஷ் கணேஷ் ராஜா முகமது பிலால் ஐநாவரத்துலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வேதாரண்யத்திலேருந்து கலையரசன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை முகநூலில் தெரிவித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஸோ நிகழ்ச்சிகளை இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து சார்? அதாவது தலைப்பு
1: கேட்டீங்களா?
0: தலைப்பு என்னன்னா மனசுக்குள்ள, அதாவது மற்றவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யாரை தேர்வு செய்வீங்க அப்படின்றதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
1: வாழ்த்துக்கள்.
0: அம்மாவைதான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நீர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. யார் எங்க இருந்து?
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்தேங்க சார். அந்தி மாலை வணக்கம். எனக்கு வந்து ரெண்டு சிட்டுகள் நான் வருவாங்க, அவங்க ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வருவாங்க குருவிக. அப்போ வந்து அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எஃப்எம் நான் கேட்கும் போது அவங்களும் உட்காந்து அந்த ஒயர்ல அங்க இங்க உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இந்த எஃப்எம் பத்தி இப்ப கூட உட்காந்து இருக்காங்க, நான் பேசுறத கூட கேட்டுட்டு இருக்காங்க.
0: சிட்டுக்குருவி மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு
2: எஃப்எம் பத்தி நான் எவ்வளவு சிறப்பா சொல்லிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்கேன். அவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அந்த பவர் வந்ததுன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: சொல்றீங்க
0: ஏன்?
3: மனைவிதான் சார், அவங்க தான் எங்க வீட்டுக்கு எல்லாமே. இப்போ பசங்கள்ல இருந்து எனக்கு எல்லாமே சமைச்சு கொடுக்கறது வந்து வீட்டுல ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னா அவங்கள கேட்டுதான் சார் நாங்க செய்வோம்.
0: சூப்பர். மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி சார்.
0: சோ நிகழ்ச்சியில இனி கூட அடுத்த நேயர் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
4: மயிலாடுதுறையில இருந்து நாகலட்சுமி பேசுறேன் சார்.
0: நாகலட்சுமி அம்மா, தலைப்பு கேட்டீங்களாமா?
4: நிகழ்ச்சியில
0: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார். நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? சரி, ஓகே. ஸோ நிறைய நேயர்கள் வந்து முகநூல் பக்கத்துலேயும் அப்படியே கமெண்ட்ஸை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கோபால் சாம்பல் பட்டியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாட்டு என்ன? சூப்பரான பாட்டுங்க. காதலா காதலா திரைப்படத்திற்காக கமலஹாசன் உதித் நாராயணன் குரல்களில், வாலி அவரோட வரிகளில், கார்த்திக் ராஜா அவரோட இசையமைப்பில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தருணத்தில் இருக்கும். நம்ம நிகழ்ச்சியை இதுவரைக்கும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். பூந்தன்றல்

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு பலம் வர இருப்பது பக்தி மாலை.

நான் கடவுள் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் பாடிய பாடல் கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

மீண்ட சொர்க்கம் இந்த திரைப்படத்திற்காக டாக்டர் சிர்கழிஸ் கோவிந்தராஜன், எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:15:30. இது 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலை. வளம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

சரணம் ஐயப்பா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜீவ் பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர்

0: நேர்களே, இதுவரை வலம் வர நாம் கேட்டு ரசித்தது
1: பக்தி மாலை.
0: இனி தொடரவிருப்பது மாநில செய்திகள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதற்கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவடைந்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மாண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இந்த சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினை தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். இந்த நிறுவனங்களை பாதுகாக்கவும் ஊக்கப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு 2,142 கோடி ரூபாய்தான் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை 3,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளதையும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கு

0: வேலைக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதே செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்கக் கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். பாரத் பெட்ரோலியம் சார்பில் திருப்பூரில் 4 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யும் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தென்மண்டல தலைவர் திரு மகேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: திருப்பூர் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு டேட்டில் வந்து புதிய எல்பிஜி கனெக்ஷன் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது புக் பண்ணிங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்கள் கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரீஃபில் எப்போ புக் பண்ணாலும் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே 4 மணி நேரத்தில் உங்கள் வீடை தேடி சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால் இதுக்கு பேர் வந்துட்டு பாரத் கேஸ் லைட் ஜிப், அதாவது விரைவாக உங்கள் வீடை தேடி வரும் சிலிண்டர்ன்றதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கல. எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களால நல்லா விரைவாக கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாடு மொத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 16 சிட்டிஸ் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கு, திருப்பூர் இருக்கு, ஓசூர், ஊட்டி, சென்னையிலையும் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச நிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவுகளை உரிய வகையில் பிரித்து தரவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சீனாவின் டாலியானில் நடைபெற்ற இந்த தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்ய மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது.

0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. நேர்களை இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். இதமான இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு வலம் வர இருப்பது என் விருப்பம்.

தனக்குள் தோன்றிய எண்ணம் பல வண்ணங்களாய் இந்த மங்கைக்குள் உதயமாக இதமானதொரு பாடலை இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம். புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் அது. நேரம் 6:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை FM 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை FM 101.6, வேலூர் பண்பலை FM 100.4, திருப்பத்தூர் பண்பலை FM 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பலம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பம். அடுத்து மலரும் பாடல்

மேகத்தை மூடும் வெண்ணில் அவது தன் முகம் காட்டுமா என்ற ஏக்கம் இவருக்குள். அதனால் உலாவந்தது நாம் கேட்ட சத்தந்த பாடல். மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

0: நெஞ்சமெல்லாம் நீயே. இந்த திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக
1: இந்திய வானொலி

0: சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேர்களை வலம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பம் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

ஒரு மலரின் பயணம். இந்த திரைப்படத்திற்காக டி ஆர் தியாகராஜன், வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது திரைக்கானம்.

0: இனி தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்து.

உலக கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் இன்று பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் பேச்சு நடத்தினார். ஈரானுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்றும் இந்த பேச்சுகளின் போது திரு நரேந்திர மோடி கூறினார். இதன் பின்னர் கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஜைதே ஷாப்ரோவுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வேளாண்மை, கட்டமைப்பு, விளையாட்டு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த சாதனைக்கு நாட்டு மக்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தாருடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுவுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்குரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் வாகனத்துறை திறன் மேம்பாட்டு குழுமத்தின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வாகன உற்பத்தி துறையின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல் கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 47 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான முறையீட்டு விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மீன்வளத்துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று லட்சத்தீவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும்

0: கையெழுத்திட்டுள்ளன. புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் நதிநீர் பங்கீடு தொடர்பாக நீண்ட காலம் நீடித்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தகுதியான குடும்பத்தினருக்கு மட்டுமே கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு பணி நியமனங்கள் அனைத்தும் அரசியல் சாசன விதிகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய தகுதியின்றி இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுவது அரசியல் சாசன பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்களின் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாடு காந்தி நகரில் நடைபெற உள்ளதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக திரு புபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் கூட்டுறவு அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். மத்தியம் கிராமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அதனை வலுப்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மணிப்பூரில் நாளை தொடங்குவதாக இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகளின் முதல்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களின் வாகனம் உத்தரப்பிரதேசத்தின் காசிகஞ்சில் எதிரே வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆந்திரா, மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிரியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 86வது நிமிடத்தில் ஷமி சிங்கமயும் கோல் அடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வாள்வீச்சு பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானி தேவி தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் தலைமையிலான இந்த அணியில் இளவேனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2ஆம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. நேர்களை எப்பொழுது கேட்கலாம்? திரைகானம் அளிக்கும் பாடலொன்று.

0: நேரம் 7:30. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ஜெயமணி அம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு எத்தியோப்பியா. பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பொருளாதார ரீதியில் கொஞ்சம்

0: கொஞ்சம் பின்தங்கிய நாடுகளாக தான் இருக்கும். இருந்தாலும் பழமையான கலாச்சாரம் பண்பாடுமிக்க நாடு எத்தியோப்பியா. ஆடிஸ் அபாபா தான் இதன் தலைநகரம். சுமார் 11 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. கொஞ்சம் வறுமை அதிகம் உள்ள நாடு தான் எத்தியோப்பியா. ஆப்பிரிக்க கண்டத்தில் எத்தியோப்பியாவில் சிங்கம் எண்ணிக்கை அதிகம்ங்கிறாங்க. 20 டிகிரி செல்சியஸ்லிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை உள்ள காலத்தில் சுற்றுலா போகலாம். ஓரளவுக்கு நல்ல நாடு, எந்தவித சிரமமும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு சுற்றுலா போயிட்டு வரலாம். எத்தியோப்பியாவில் உள்ளது டாலோன்னு ஒரு கிராமம். இது கடல் மட்டத்திலிருந்து 430 அடி உயரத்தில் உள்ளது. உலகத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அதிக சராசரி வெப்பம் பதிவான பகுதி இது. இங்கே 1960 வரை பதிவான சராசரி வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ். அதே போல் ஜெயமணியம்மா, உலக அளவில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் குறைந்த சராசரி வெப்பநிலை பதிவான இடம் கனடா நாட்டில் உள்ள யுரேகா. இங்கு ஆண்டு சராசரி வெப்பநிலை -19.7 டிகிரி செல்சியஸ். இப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 272 அடி உயரத்தில் உள்ளது. இதுபோல தட்ப வெப்பநிலை அங்கங்க நிலவும் சூழலுக்கு ஏற்றபடி ஏறும் இறங்கும். சூழல் என்பதில் முக்கியமானது மரங்கள் தான். எவ்வளவு மரம் மட்டை இருக்கோ அதற்கு தகுந்தாப்புல தான் வெப்பநிலையும் இருக்கும். குளோபல் வார்மிங் என்ற வார்த்தை இப்போ அதிகம் பேசப்படுது. இதற்கு பனிப்பாறைகள் உருகுவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. கிரீன்லாண்ட் நாட்டில் உள்ள பனிப்பாறை அதிகபட்சமாக கடந்த ஆண்டு 53,000 கோடி டன் அளவுக்கு உருகியிருக்கு. இது ஒவ்வொரு நாளும் கூடுதலாக 30 லட்சம் டன் தண்ணீர் உலக அளவில் கடலில் சென்று சேர்வதற்கு சமம். கிரீன்லாண்டில் உள்ள எல்லா பனிப்பாறைகளும் உருகினால் உலகில் கடலின் நீர் மட்டும் 23 அடி உயரம்னு விஞ்ஞானிகள் மதிப்பிடுறாங்க. திடுதுப்புன்னு இவ்வளவு அடி கடல் மட்டம் உயர்ந்தா உலகில் வாழும் மக்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். அதனால் பனிப்பாறைகள் உருகாமல் பாதுகாத்து கொள்வது, அப்புறம் அங்கங்கே மழை காலத்தில் மரக்கன்றுகள் நட்டு மரமாக்குவது போன்ற நல்ல செயல்களில் நம்மளை நாம் ஈடுபடுத்திக்கணும். ஜெயமணியம்மா, குளிர்காலம்னாலே மழை பனி சளி காய்ச்சல் எல்லாம் நமது நினைவுக்கு வந்துடும். குளிர்கால தட்ப வெப்பம் கிருமிகள் பெருக்கத்திற்கு ஏதுவான காலம் என்பதால் விரைவில் நமது உடலில் புகுந்து நோய்களை உண்டாக்கும். சளி பிடிச்சதுன்னா நமது உடலில் உள்ள வெள்ளை அணுக்களே அந்த கிருமிகளுடன் சண்டை போடும். இதற்கு நமது மூலிகைகளை உட்கொள்ளும் போது வெள்ளை அணுக்கள் பலம் பெற்று கிருமிகளை வெளியேற்றும். இந்த செயல் நடைபெற குறைஞ்சது 3-5 நாள் ஆகும். இப்படி இயற்கையாக நடைபெறும் நிகழ்வுகளை நாம் தடுக்கும்போது வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போராடாமல் சோம்பேறி ஆயிடும். அதனால தான் சும்மா விட எல்லாம் 4-5 நாளில் சரியாயிடும்னு நம்ம வீட்டு பாட்டிகள் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதை கேட்காமல் நாம் தான் அவசரப்படுறோம். அவசரம் என்பது எதற்கும் தீர்வல்ல, நிதானம் தேவை. சிலதை நாம் அப்படியே விட்டுட்டா அது அப்படியே சரியாயிடும். ஆனால் இந்த கூற்று எல்லாத்துக்கும் பொருந்தாது. உங்களுக்கு தெரியும் புரியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: நேரம் 7:35. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும், இதில் நாம் பயணிக்க இருப்பது அன்பு உள்ளங்களோடு ஆம்னீர்கள்.

அன்பு மேகமது, நிலவு அதன் துணை கொண்டு இங்கு உலாவர கேட்டு ரசித்தோம் நேர்களை. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலது. எங்கம்மா சபதம் இந்த திரைப்படத்திற்காக விளம்பர கேட்டோம். நிகழ்ச்சியில் மலரவிருக்கும் அடுத்த பாடல்

நம்மை உடனிருந்து ஆழ்வது அன்பு மட்டுமே. அதைத்தான் அந்த பாடல் சொல்லிவிட்டு சென்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் அது. சுடரும் சூறாவளியும் இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்டோம். நேரம் 7:43. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து மலரும் பாடல்

அன்பு எண்ணங்கள் பல வண்ணங்களாக இவர்களுக்குள் உதயமாக இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. அன்பு மலர்களோடு ஒரு பயணமாய் இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்டு ரசித்த அந்த பாடல் அவந்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

இதுவரை உலாவரை நாம் கேட்டது பாட்டும் பயணமும். இதில் கேட்ட பாடல் நாளை நமதே. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியதை கேட்டோம்.

0: நேரம் 7:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு பெரிய பியானோ கலைஞர், வியன்னாவில் இருந்தார். ரொம்ப புகழ்பெற்ற இசை கலைஞர் அவர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவருடைய சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டாங்களாம், பியானோ வாசிக்க சொல்லி கேட்டாங்களாம். இவரும் ரொம்ப பிரமாதமாக வாய்ச்சி காட்டியிருக்கார். உடனே பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த இசையை கேட்குறதுல அரசிக்கு ரொம்பவும் ஆர்வம் உண்டு. அதனால் அதுக்கப்புறமும் அந்த கலைஞர் அடிக்கடி

0: அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா அரசி கூப்பிட ஆரம்பித்தாங்க, இவர் போகணும், அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தணும், இவர் அங்கே பாடி வாசிக்கிறது உண்டு. ஒரு தடவை வந்து மகாராணி அவரை பார்த்து, உங்கள் நாட்டு தேசிய கீதம் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் தன்னுடைய நாடான ஆஸ்திரியாவின் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார். அவர் பாட ஆரம்பித்த உடனே மகாராணி எழுந்திரிச்சு நின்னாங்களாம். அதுக்கு மரியாதை செலுத்துகிற நோக்கத்தோடு பாட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். இதுதான் அந்த அரசியினுடைய பெருந்தன்மை. அதாவது நாட்டுப்பற்றுங்கிறது அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். இப்படி ஒரு அரசியே நம்ம நாட்டு தேசிய கீதத்துக்கு எழுந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும் பொழுது அந்த முதிய கலைஞரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த பியானோ கலைஞர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ சொன்னாராம், மகாராணியார் வந்து எனக்கு எவ்வளவோ பரிசுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு தடவை எனக்கு வைரக்கல் பதித்த அணி ஒன்றை கூட பரிசாக கொடுத்தாங்க. ஆனால் அதை விட உயர்ந்த விலை மதிக்க முடியாத அணி என்ன தெரியுமா, நான் என்னுடைய நாட்டு தேசிய கீதத்தை நான் பாடுறப்போ அவங்க எழுந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தினாங்களே, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான் ஒருத்தர் இருக்கார், சமீபத்தில் ஒரு நாள் அவரை பார்த்தேன். எப்படி போயிட்டுருக்கு உங்கள் தொழில் அப்படின்னு கேட்டேன். ரொம்பவும் வித்தியாசமாக போயிட்டுருக்குங்க அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னேன். முன்னாடியெல்லாம் நான் பாடினா எதிரில் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படின்னா நான் பாட ஆரம்பிச்சுட்டா உடனே பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்படின்னார் ரொம்ப வேதனையோட.
1: இதுவரை நாம் கேட்டது இன்று ஒரு தகவல்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: நிலையத்தின் நேரம் 8 மணி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி ரெண்டு புள்ளி மூன்று பத் பாரதி, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கும், அம்மா. அந்த அம்மாவின் உணர்வுகளும் எல்லாமே வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பின்னி பணிந்து ஒன்றாக இருக்கும். அதில் நாம் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, அம்மாவின் சேலையோடு இணைந்த உங்களின் அழகான நினைவுகள். சின்ன வயசில் நம்ம வந்து அம்மாவை சேலை பிடிச்சிக்கிட்டு அவங்க எங்கே போனாலும் நானும் வரேன் அப்படின்னு கூட போயிட்டுருக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சேலையை அந்த முந்தானையை இப்படி ஒழிச்சு மறைச்சிக்கிட்டு நான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். தொட்டில், அதாவது நம்ம தொட்டில் கட்டி ஆட்டியிருப்பாங்க, ஊஞ்சல் ஆடியிருப்போம். ஒரு வயசுக்கு மேலே நம்ம வந்து என்ன சொல்கிறது, நீச்சல் கற்றுக்கும் போது அம்மாவோடய சேலையை வச்சு கிணத்துல நீந்தியிருப்போம். அந்த அம்மாவோடய வாசம், அந்த சேலை, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், புதிய நேயர்களுக்காக 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 295-2-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-9871 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இந்த ரெண்டு நம்பரும் பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முகநூல் பக்கத்துக்கு போங்க, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சிகளை இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
1: கோயம்பேடு. ராமகிருஷ்ணன் சார்.
0: ராமகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: அதான் சார், இப்போ எங்க அம்மா வந்து கிணத்துல குளிக்கும் போது எனக்கு நீச்சல் கத்து தருவதற்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த கரையில இருந்துகிட்டு என்னன்னா, கிணறு ஃபுல்லா தண்ணி இருக்கும். அப்ப எல்லாம் மழை காலத்துல வயலும் கிணறும் ஒன் போலதான் இருக்கும், தண்ணி
0: பக்கம் பக்கமா இருக்கும்.
1: அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முன்ன அந்த சேலையை வந்து அருணாச்சலத்துல கட்டிடுவாங்க. கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விட்டுட்டு சுத்தி சுத்தி வருவாங்க, இப்படி வா அப்படி வான்ட்டு.
0: வாழ்த்துக்கள். ஸோ முதல் நெய்கிறே அட்டகாசமாக சொன்னார், அடுத்த நெய்கிறே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிறாரு?
2: விவித் பாரதி தமிழ் பண்பலைங்களா?
0: ஆமாம் ஐயா. யார், எங்கிருந்து ஐயா?
2: திருவாரூர் மாவட்டம் வலங்கம்மன் தாலுக்கா குயந்தகுடி மேலத்திலிருந்து கல்யாண சுந்தரம் பேசுகிறேங்க ஐயா.
0: பேசுங்க ஐயா. தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
2: தலைப்பு கேட்டேன் ஐயா. அம்மாவை பற்றி சொன்னீங்க.
0: அம்மாவின் சேலையோடு இணைந்த உங்கள் அழகிய
2: சொன்னீங்க. அந்த இந்த அதுக்காக தாங்க இப்போ நான் மெனக்கட்டு அடிச்சிருந்த அந்த வார்த்தையை பேசணுங்கிறதுனால, என் அம்மாவை பற்றி சொல்லுங்கிறதுனால இந்த நான் இப்போ மெனக்கட்டு அடிச்சேன். அதே ஏன் நல்ல நேரம் எடுத்துட்டீங்க ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: இந்த அம்மா வந்துங்க, எனக்கு 3 இருக்கப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பட்டீஸ்வரம் துர்க்கியம்மன் கோயிலில் எங்கள் அம்மா வெள்ள முறுக்கு விட்டு என்னை கவனத்து போனாங்க. அவங்க சேலையை பிடிச்சிட்டு தான் நடக்கிற வயசு எனக்கு அப்போ. ஹலோ,
0: கேட்குது ஐயா, சொல்லுங்க ஐயா. சேலையை பிடித்து
2: சேலையை பிடிச்சிருந்தாங்க எனக்கு 3. அந்த பட்டீஸ்வரம் துர்க்கியம்மன் கோயிலுங்கிற வாசலில் எனக்கு வெள்ள முறுக்கு விட்டு எங்கள் அப்பா செத்த காலம் 3 எனக்கு எனக்கு நல்ல கிட்ட செஞ்சதுலாம் எங்கள் அம்மா தாங்க. சேலையை பிடிச்சிருந்தாங்க. அவங்க மடியில பார்த்துக்கிறது என்ன வளர்த்தவங்க ஐயா. எனக்கு 55 ஆகுது. அதனால எங்க அம்மாவுக்காக இந்த செய்தி சொல்லவும் நீங்க அன்ற முனைத்து நீங்களும் எடுத்தீங்க, நானும் பேசிட்டேன் ஐயா. ரொம்ப
0: மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கிறேன்
2: ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா. பார்த்தீங்களாங்க, அட்டகாசமாக, அதாவது ஒவ்வொரு நேர்களும் வந்து அவங்களோட ஆழ்மனதில் இருக்கிற அந்த உணர்வுகள் தான் நம்ம வந்து என்னென்னா, வருங்காலத்தை நோக்கியதில்லை, நிகழ்காலத்தை நோக்கியதில்லை. இது வந்து இந்த கடந்த காலத்தில் நம்முடைய அந்த அழகிய நினைவுகள், நம்ம எப்படியே ஒரு பசுமையாக, அதாவது அந்த நினைவுகள் என்பது மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கலாம், இல்லை துயரமாகவும் இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும், ஆனால் அந்த நினைவுகள் தானே நம்மளை வந்து மனிதனாக, இப்போ நம்ம மனிதனாக இருக்கும் அப்படின்னா அந்த நினைவுகள் தான் நம்மளை கடத்தி கொண்டு போகுது. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: நான்
0: கலா பேசுறேன் சார்.

0: வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யாருங்க
1: சார்? கோயம்புலேருந்து பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சார், தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார். அதான் ஈவினிங்ல பேசிட்டு கட் ஆயிடுச்சு சார். ஃபங்க்ஷன் ஒருத்தவங்க கெஸ்ட் வந்திருந்தாங்க, பேச முடியல சார். சாரி சார்.
0: பரவாயில்ல ஐயா.
1: அதாவது இப்ப சொல்றேன் சார், அதாவது எங்க அம்மா வந்து உன் பிள்ளை மரத்துல மரத்தாண்ட ஏதோ ஒரு புடவை கட்டிட்டு ஊஞ்சல் ஆட்டுவாங்க சார். அதெல்லாம் இப்ப நான் போறது சார்.
2: சொல்லுங்க. அம்மாவை பத்தி சொல்லணும்னா,
0: அம்மாவோட
2: மகன் வேலைக்கு சென்றதும் தந்தை ஓய்வு பெறுவார், ஆனால் தாய்க்கு ஓய்வு இல்லை.
0: அம்மாவுக்கு ஓய்வே இல்லை.
2: மகனுக்காக உழைப்பாள், மகளுக்காக உழைப்பாள், பேரன் பேத்திகளுக்காக உழைப்பாள், தன் இறுதி மூச்சு வரை உழைத்து கொண்டே இருப்பாள். அவள் தான் ஐயா அம்மா.
0: மகிழ்ச்சி. சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி. சிறப்பா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்.
2: ஆமாங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ.
0: அதாவது அம்மானா எப்படி நமக்கு துணைவி, அதாவது ஒரு துணையாக இருக்கும் போது கணவனுக்கு தோணுவாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் பேர பிள்ளைகளுக்கு, அடுத்த சந்ததி. அது ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஒரு உன்னதமான அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: ஹலோ சார், ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார், வணக்கம் சார். தலைப்பு கேட்டிங்களா?
3: அம்மா பத்தி சொல்றதுக்கு
0: அம்மாவின் சேலையோடு இணைந்த நினைவுகள் சார்.
3: மீன் பொம்பளா வச்சாலும் எங்களை வச்சு ஊட்டி ஊட்டி விடுவாங்க சார். அது ஞாபகம் சார் இன்னும் வருது எனக்குலாம்.
0: சரிங்க சார், சூப்பர் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. மீனாட்சி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க அம்மா. உங்களுடைய வானொலி பெட்டியின் ஒளி அளவு குறைச்சு வச்சிருந்தேன், அடுத்த முறை ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
4: ஒவ்வொரு
0: நேயர்களும் ஒவ்வொரு அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நாம நிகழ்ச்சியில மீண்டும் இணைவோம். சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சித்ரா. வாளியோட வரிகளில் இளையராஜா, அவருடைய இசையமைப்பில் பாடல் இதோ காற்றலையன்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: எட்டு மணி 15 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அம்மாவோட சேலையோடு இணைந்த அழகான நினைவுகள். ஸோ நேயர்கள்லாம் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
2: வணக்கம். சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
3: என் அம்மா துர்கா அம்மா எல்லாம் 3 வேளை எனக்கு சோறு கொடுக்குறாங்க.
2: சரிங்க,
3: 3 வேளை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எல்லாம் பார்த்து அவங்கதான் என் பொண்ணுவோ எங்க அம்மா வந்தாம்மா.
2: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
3: சரியம்மா.
2: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: அவனியாபுரம் சுப்பிரமணி சார் நானு.
2: சுப்பிரமணியன் சார், தலைப்பு கேட்டீங்களா சார்?
4: கேட்டேன் சார், அம்மாவை பற்றி தான்.
2: அம்மாவோட சேலையோடு இணைந்த உங்களின் அழகிய நினைவுகள். அம்மாவோட அந்த சேலையோடு.
4: அம்மா, எங்கள் அப்பா எல்லாமே எங்களை அவ்வளோ சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க வயசான காலத்தில் அவங்களோட சரியில்லாமல் படுத்துட்டு

0: பிறகு நான் எங்கேயுமே போகல சார், அவங்கள விட்டுட்டு வேலை வேலைக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கிட்ட மாத்திரை கொடுக்கறது இதையே பார்த்துன்னு சார்.
1: சரிங்க ஐயா.
0: ஆனால் இப்போ அவங்கள இறந்துட்டேன், ஆனால் அதை கேட்கும்போது என்னுடைய அவங்களுடைய ஞாபகம் தான் சார் இப்போ வருது எனக்கு.
1: சரிங்க ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: வணக்கம் சார்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விபித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஸோ அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். அதாவது நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கோன்னா, அம்மாவின் சேலையோடு இணைந்த உங்களின் அழகான நினைவுகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன நினைவுகள் இருக்குது, உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கும் அந்த நினைவுகள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, புதிய நேயர்களுக்காக 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952085353 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838987171 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டும் பிஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முகநூல் பக்கத்துக்கு போங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேயர்கள் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாட்டு திருப்பு முனை திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இளையராஜா அவர்களின் குரலில் அவருடைய இசையமைப்பில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

8:23 ஆகிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீக்கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கான், அம்மாவோடு சேலையோடு இணைந்த அழகிய அனுபவங்கள் தான். ஸோ முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய இணைகள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பிட்ட உடனே கழுவ கழுவிட்டு அம்மாவோட சேலையில் போயிட்டு துடைப்பது தான் பழக்கம். அது வந்து அவருடைய பேத்திகளும் இப்போ பின்பற்றுறாங்களாம். அது வந்து ஒரு வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கதிரவன் கொளஞ்சிநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பாபு முல்லைக்காட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அம்மாவோட பாசத்துக்கு அளவேது, இணையின்றி வரும் நேசம், சின்னஞ்சிறு பருவத்தில் சேலையை பிடிச்சி கடைவீதிக்கு சென்ற அனுபவம்லாம் நெஞ்சில் நீங்காத நினைவாக இருக்குது அப்படின்னு ஒரு உருக்கமான ஒரு பதிவு போட்டிருக்காரு ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் பதிவு செய்யணும் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்துலேயும் பதிவு செய்யலாம், தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொலைபேசியில் அழைக்க வேண்டிய நம்பர், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 என்ற முன்னிப்பெண்ணோடு 2952 0853 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிப்பெண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மூணு பக்கத்துலேயும் நிறைய கருத்துக்கள் வந்துட்டுருக்கு. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் தொடரவிருக்கும் பாடல் மன்னன் திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸோட வரி அதாவது பாடியிருக்காரு. வாலியோட வரிகளில் இளையராஜா அவனின் இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:15 ஆகிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: ஆமா, ரொம்ப அழகான தலைப்பு. அம்மாவுடைய சேலையில சின்ன வயசுல விளையாடி இருக்க எல்லாம் செய்யறோம். ஆனா மழையில தொப்பையா நஞ்சிட்டு வரும்போது டவுல் எடுக்க மாட்டாங்க. அந்த முந்தானையோட எடுத்துன்னு வந்து தலையை தோட்டுவாங்க பாத்தீங்களா, அதுதான் தாய் என்றது. உலகத்துல தாய் போல யாராலையும் வர முடியாது. நிகழ்ச்சி அருமை,
2: அம்மாவின்
0: சேலையோடு இணைந்த உங்களின் அழகான நினைவு என்ன?
2: அம்மாவின் சேலை கதகதப்பு, அதுவே சரியான அரவணைப்பு. அம்மாவின் சேலைக்கு

0: ஒரு வாசம் உண்டு.
1: ஆமா,
0: அதுதான் பாசம் என்னும் நேசம்.
1: கண்டிப்பா.
0: அம்மாவின் சேலையில் தூளி கட்டி ஆடியது என்ன? அம்மாவின் சேலையில் குளத்தில் மீன் பிடித்து விளையாடியது என்ன? அது ஒரு கனா காலம்.
1: கண்டிப்பாக.
0: நன்றி
1: மகிழ்ச்சி. அதாவது இந்த அழகிய தருணங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு தருணங்கள் இருக்கும். பொதுவாக நம்ம ஓடையில் குளத்தில் ஏரியில் போயிட்டு அம்மாவோட சேலையை வச்சு குட்டி குட்டி மீன்லாம் பிடிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, விவரிக்க முடியாது. இப்போ நினச்சி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த இன்பத்திற்கு அந்த ஆனந்தத்திற்கு ஒரு எல்லையே இருக்காது. அதெல்லாம் ஒரு என்றும் மாறாத ஒரு என்ன சொல்கிறது, எவர் கிரீன் நினைவுகள் அப்படி அந்த மாதிரி இதுனாங்க. உங்களுடைய நினைவுகளும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
1: வணக்கம். யார்
2: இங்கிருந்து?
1: வணக்கம் அம்மா. யார் இங்கிருந்து?
2: கடலூர் மாவட்டம் முருத்தாசலம் வட்டம் காந்திநகர்லேருந்து செந்தவள்ளி ரங்கநாதன் பேசுகிறேங்க மேடம்.
1: வணக்கம் அம்மா. தலைப்பு கேட்டிங்களாம்மா?
2: சின்ன வயசுலங்க சார். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வேப்ப மரம், வாத நாராயண மரம் எல்லாம் இருக்கும். அதுல எங்க அம்மாவுடைய சிலைக்கு ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் சார்.
1: சிலையில ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம்.
2: அப்ப பின்னாடி குளம் இருக்கும் சார். குளத்துல துணி துவைக்கும் போது அம்மா சிலைய போட்டு இந்த முட்டை போட்டு முட்டை மாதிரி போட்டு குடிச்சிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு போவாங்க சார்.
1: அழகிய தருணங்கள்ல வாழ்வியல்ல நம்ம என்ன சொல்றது, எவ்வளவு பெரிய ஆளானாலும் வந்து அந்த குட்டி குட்டி மொமெண்ட்ட வந்து நம்ம மறக்க முடியாது இல்ல. அதுதான்
2: இறந்த மாசம் சார். இப்ப
1: அவங்களுடைய நினைவுகளோட நாம வந்து
2: அவங்களை நினைவுபடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்கள் பகிர்ந்திருக்கு, வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சிகள் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யார் இங்கிருந்த?
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்த?
3: ஸ்ரீநகர்லேருந்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்கள் பேர்?
3: ஸ்ரீநகர்லேருந்து.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
3: ஐயா, எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து நல்லா ஆள், எங்கள் அப்பா தான் இல்லாமலே எங்களை நல்லா படிக்க வச்சாரு. 22 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா கூடவே தான் படுப்பம் கொள்ளுவேன் எல்லாம். ஆனா எங்க அம்மா இப்ப 80 வயசுலதான் இறந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி 12 மணி ஆனாலும் நான் போனாதான் சாப்பிடுவாங்க.
1: தாய்ப்பாசத்துக்கு ஈடுனே இல்ல.
3: நான் போய் சாப்பாடு வச்சு எல்லாத்தையும் ஊட்டி கழுவி எல்லாத்தையும் இது பண்ணி ரெடி பண்ணி விடுப்பேன். இப்பதாங்க இறந்தாங்க, எனக்கு மனசு தெரியல.
1: சரிங்க, அவங்களுடைய நினைவுகளோட நம்ம கடந்து போவோம். அவங்க மேல இருந்து அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள் ஐயா. அது ஒவ்வொருத்தவங்களோட அந்த அடி ஆழத்திலிருந்து வருதில்லை அந்த நினைவுகள் தான். அதை தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் விவாதிச்சுட்ருக்கோம். நீங்களும் முதல் முறை நேயராக இருந்தால் உங்களுக்காக தொலைபேசி எண்கள் 044 என்ற முன்னணிப்பியனோடு 2952 0853, மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பியனோடு 2838 9871 தொடர்புகள்லாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க தலைப்பு கேட்டீங்களா?
4: ஆமா, சூப்பரான ஒரு டாபிக். அம்மா வந்து சின்ன வயசுல அந்த பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க சார்.
1: சந்திரசேகர், நான் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், அந்த சேலையோடு இணைந்த அனுபவங்களை பேசிட்டு இருக்கோம்.
4: அதுதான் சொல்றேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீச்ல வந்து இது பண்ண கூடாது, தொலைஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலைய வந்து அவங்க ஒரு கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு முடிச்சு போட்டு விட்டுருவாங்க. நான் எங்கேயாவது அங்க தூரமா போனா கூட அவங்க சேலை அப்படிங்கறது காமிச்சு கொடுத்துரும்,
1: பிள்ளை தொலைஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா
4: என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா எனக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே வியர்வை வரும், அந்த வியர்வைய வந்து அவங்க சேலையுடைய அந்த முந்தானையில தொடச்சு விட்டு எனக்கு அப்படியே ஒரு முடிய வருடி அந்த ஒரு முத்தம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப இதா இருக்கும். அப்புறமா என்ன பண்ணுவேன்னா, சின்ன பிள்ளையா இருக்க மட்டும் சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு கை துடைக்கணும் அப்படின்னா அம்மாவுடைய அந்த சேல முந்தானியில தான் போய் அந்த கை அப்படிங்கறதையே தொடச்சுக்குவேன். அது எங்க அம்மாவுடைய கர்ச்சீஃப் அப்படின்னு நான் சொல்லி ரொம்ப ஹாப்பியா உணர்வேன். அந்த அம்மாக்கும் அந்த பாண்ட் அப்படிங்கறது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் சார், பசங்களுக்கு அந்த ஒரு சேலை அப்படிங்கிறது
1: இருக்கும், அந்த பிணைப்பு என்பது அப்படியே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும்.
4: அதனால அம்மாவுடைய அந்த ஒரு முந்தானி அந்த சேலை அவர்களுடைய அந்த வாசம் அது தனி அலாதியானது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா,
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார். வணக்கம்.
1: அது ஒவ்வொரு உங்களுக்கும் ஒரு மாதிரி

0: சின்ன வயசில் அவள் சாப்பிட்டு முடித்தோம்னா என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஈரமாக இருந்தால் போயிட்டு அம்மாவோட அந்த முந்தானையில் வந்து இது பண்ணுவோம். அப்போ நம்ம சில டைமில் சாப்பிட்டு எதுவும் இந்த நம்ம உதட்டில் ஏதாவது அந்த சாப்பாடோட பருக்கெல்லாம் இருக்கும், இல்லை சாம்பாரோட இது பருப்பு அந்த மாதிரி இருக்கும்போது அதை அப்படி தொடச்சி விடுவாங்க, இங்கே கிட்டவா அப்படி கூப்பிட்டு. அதெல்லாம் வந்து அழகிய ஒரு நினைவுகள் இல்லையா? அந்த மாதிரி நினைவுகள் உங்களுக்கு இருக்கா? நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பகிரலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2952 0853 மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2838 9871 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஜெயபால் பெருமொழியில் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
1: ஐயா? ஆ கேட்டோம். எங்க அம்மா வந்து பாம்பேல இருந்தோம். எங்க அம்மா சின்ன வயசுல நாங்க பாம்பே போயிருந்தாலும் எங்க அம்மா கொஞ்சம் பிசியர் தான் இருந்துச்சு. அப்படியே நாங்க தொலைஞ்சு போறோம், ட்ரெயின்ல ஏறி விட்டாங்க, ஏற்றி விட்டாங்க. அப்போ 1.5 மாதம் நாங்கள் ட்ரெயினில் அப்படி நிறைய இடங்களில் சுற்றி அறிஞ்சு. ஆனால் அந்த அந்த நேரத்தில் தாயோட பாசம் அப்போ தான் எனக்கு பசி இருந்தாலும் சாப்பாடு பாடுலாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதை திரும்பவும் நினைவு கொள்ள முடியும்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார, கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார், தலைப்பு கேட்டிங்களா சார்?
2: கேட்டேன் சார். தாயை பற்றி சொல்லி சொல்ல சொல்ல
0: அம்மாவோட சேலையோடு இணைந்த அழகான நினைவுகள்.
2: அழகான நினைவுகள் தான், சூப்பரான நினைவு சார். அதாவது என்னை அருமையாக இருந்தெடுத்து நல்லவனாக வளர்த்த என் தாயை உடைய புடவையை நான் என்ன பண்ணேன்னா, நானே கட்டிக்கிட்டு ஒரு தலைக்காணி
0: வச்சுக்கினேன்,
2: சமக்கிட்டேன். வச்சுட்டு எங்க அம்மா சிரிக்க வச்சேன், ரொம்ப சந்தோஷமா சிரிச்சாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அதை இப்ப நினைவுபடுத்திட்டீங்க, சந்தோஷம் சார்.
0: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கும் வாழ்த்துக்கள் சார். ஸோ நிகழ்ச்சிகள் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
3: சார் நீ சார், இந்த சார் லைன் கிடைச்சிருக்கு, தஞ்சாவூர் சார் தான்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
3: ஐயா? ஆ, தலைப்பு கேட்ட சார். தாய் வந்து பையன் வந்து எப்படி அன்பை பார்த்துக்கிறாங்க,
0: அதுதான் அம்மாவோட, அதாவது அம்மாவோட சேலையோட இணைந்த உங்களோட அழகிய நினைவுகள் என்ன? அழகிய தருணம், அழகிய தருணங்களோ நினைவுகளோ
3: கேட்டீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது சார், சின்ன பிள்ளை இருக்கும்போது அம்மா கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல விடுவாங்க, என்ன பண்ணுவாங்க எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இறந்துட்டாங்க, அவங்க இறந்து ஒரு 9 வருஷம் ஆகுது.
0: அவங்க வந்து உங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க நினைவுகளை நம்ம நினைவு கூறுவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். அதாவது நிறைய நேயர்கள் அவங்க அம்மாவை அந்த நினைவுகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
4: வணக்கம்.
0: இனிய
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
4: சூப்பரான தலைப்பு சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்க அம்மாவின் சேலையோடு இணைந்த உங்களின் அனுபவம் என்ன?
4: கட்டியா செய்துட்டே வந்து என்ன வந்து தூக்கி எடுத்து எல்லாம் செய்வாங்க சார். தாய் இல்லாமல் நான் இல்லை, இன்னும் பாட்டு கூட எம்ஜிஆர் பாட்டு வந்துச்சு சார். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் சார்.
0: மகிழ்ச்சி, சூப்பர் சார், செம கலக்கிட்டீங்க போங்க.
4: சூப்பர் தலைப்பு சார்,
0: மகிழ்ச்சி
4: சார், அருமையா இருக்குது கேக்குறதுக்கு.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை,
4: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
5: ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். கேவி தேவசீரன் கொடமாட்டப்பட்டீங்க.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
5: கேட்டுங்க. நான் பள்ளியில வரும்போது மலையில நடந்து வருவேன். எங்க அம்மா சிட்னியே அன்பாட அத முந்தாயிரம் தலையெல்லாம் துவக்கி விடுவாங்க, மூன்றாம் படுத்து விடுவாங்க. அந்த வயசு 81 அது நினைவு.
0: நினைவுகள் அம்மாவோட சேலையில முகம் தொகட்டி விட்டதா இருக்கட்டும், தூளி கட்டி விளையாடதா இருக்கட்டும், ஒரு குளத்துக்கு போயிட்டு மீன் பிடிச்சதா இருக்கட்டும், பல்வேறு நினைவுகள், பல்வேறு காலகட்டம், பல்வேறு மனிதர்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கு. ஸோ உங்களுடைய நினைவுகள் என்ன, அதையும் நீங்க இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ணலாம். ஸோ ஒரு பாட்டை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணைவோம், நேயருடைய கருத்துக்களை தெரிஞ்சுப்போம். முற்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:46 கடந்து போயிட்டுருக்கும். நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினால், நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, அம்மாவின் சேலையோடு இணைந்த அழகிய நினைவுகள். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பாளை.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: ஐயாவுக்கு வணக்கம். இரவு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
1: கிராமப்புறங்கள் அம்மாவுக்கு வந்து ஆட்டுக்கல்லை இட்லிக்கு, இட்லிக்கு எனக்கு வந்து 12 காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா 6 காசு கொடுப்பாங்க. அப்ப வந்து ரெண்டனா உங்களுக்கு வந்து 6 காசு, 3 காசு, 2 காசுலாம் இருந்ததுல உங்களுக்கு. அந்த அம்மா வந்து 6 காசு கொடுப்பாங்க, 5 காசு 1, 1 காசு 1, 1 பைசா கொடுப்பாங்க, மொத்தம் 6 காசு. 6 காசு 1 லிட்டர் அரிசியை உட்காந்து அம்மாவோட இணைந்து அவங்க தள்ளி விடுவாங்க. நான் உட்காந்து அந்த ஆட்டுக்கள் உட்காந்து ஆட்டுவேன் ஐயா. அது எங்க அம்மாவோட இணைக்கு எனக்கு இன்னைக்கு 65 வயசு, தாயார் இன்னைக்கு இல்லை, இறந்துட்டாங்க. இருந்தாலும் எங்க அம்மாவோட நினைவு எனக்கு இன்னைக்கு அந்த நினைப்பு, இட்லி சாப்பிட கூட எல்லாம் அவங்க நினைவு எனக்கு இருக்கும்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றியா.
0: நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேயர். வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
2: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
2: ஐயா? கேட்டேன். எங்க அம்மா என்ன, எனக்கு கையில சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்போ ஊட்டும் போது சாலம் கீழே இறங்கி போது அந்த சேலையை எடுத்து கைக்கு கீழே வச்சு சாப்பிடு கண்ணான் அப்படியே வாங்கிட்டு கொண்டு போவாங்க. அப்படி எனக்கு அந்த நினைவு எல்லாம் நினைச்சாலும் ஊட்டி விடுறது வந்து ரொம்ப
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்க வாழ்த்துக்கள் ஐயா. பாத்தீங்களா, அதுதான், அதாவது பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறது கூட பரவாயில்ல, அந்த பிள்ளை மேல விழுந்துடக்கூடாது, அந்த என்ன சொல்றது, அதீத பாசம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பேரன்பு. அந்த அன்புக்கு எதுவும் இல்லை. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், விவேக் பாரதி, தமிழ்.
3: வணக்கம் சார். இளைஞர்ந்து சண்முகரை பேசுறேன் சார்.
0: சண்முகரை சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: தலைப்பு கேட்டேன் சார். ரொம்ப அருமையான தலைப்பு.
0: சொல்லுங்க. நன்றி.
3: என்னுடைய தாய் வந்து சார் வந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், எனக்கு அந்த நோய் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட வேண்டுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நினைவு எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள். அவங்க சாப்பிட்டா கூட தனக்கு போகட்டும் பிள்ளைங்களுக்கு போகணும் தான் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு என் மேல பிரியம் உள்ளவங்க. தாய் சிறந்த கோயில் இந்த மாதிரி அவங்க.
0: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
3: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியிலும் அடுத்த நேயர். வணக்கம், விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார். வணக்கம். அரியூர் மாவட்டம் உடையார்பாளையம் முனியம் பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
4: தலைப்பு அருமையான தலைப்பு. இந்த கவிதை அரங்கத்துல பேசி இன்னைக்குதான் சார் எனக்கு லைன் கிடைக்கவே இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணி கிடைச்சேன், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தாக்கின் எங்க அம்மா வந்து நான் ஒரே பையன்றால என்ன ரொம்ப சிறப்பா வளர்த்தாங்க. அவங்க நான் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க பின்னாடியே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். ஒரு நான் ஒரு அன்பா வளர்த்தாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கவிதை கூட எழுதிருந்தா அது பள்ளியில முடிஞ்சிருச்சு, அதை இப்ப சொல்ல இருக்குல்ல. இதனால நான் தாயின் அன்பை வந்து எந்த ஒரு மதிப்பீடும் போட்டு அதை நம்ம செய்ய முடியாத ஒரு இது, ஒரு நல்ல தலைப்பு கொடுத்தீங்கன்னா
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு உங்க வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேயர்களும் வந்து நேயர்களாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துல நிறைய நேயர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. பிரபாகரன் அவர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து, அவர் சின்ன குழந்தையாக இருக்கும் போது அம்மாவின் சேலையில் தொட்டில் கட்டி ஆடி ஆடினது, தூங்கினது, வெயிலில் போகும்போது அப்படியே அந்த அம்மா வந்து நம்ம வெயில் புள்ள மேலே பற்றக்கூடாதே அப்படின்றதுக்காக அந்த சேலையை மூடி பாதுகாப்பாக கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்காரு. அந்த ராஜ் காட்டு பக்கத்தில் இருந்து அவரும் வந்து அம்மாவின் சேலை தலைப்பு நல்ல அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கமலா அவரது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குணசுந்தரி செல்வநாதன் வேளங்குடியிலேருந்து அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.

0: திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பாபு அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. அம்மா வந்து என்ன சொல்கிறது, அந்த அம்மா சிறு வயதில் அந்த சேலைகள் தான் விளையாடிட்டு வரும்போது அந்த வேர்வை வரும் இல்லைங்களா, அதை அப்படியே தொடச்சி விடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அழகிய நினைவு தானே, அந்த நினைவை பகிர்ந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவர் அடுத்த நீங்கள் சென்னை சிவராம் நாகராஜன் முத்துமாரி அவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரமா கோடம்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது அம்மா வந்து வீட்டு வேலைலாம் செஞ்சிட்ருப்பாங்க. செஞ்சுட்டு கொஞ்சம் அந்த புடவை வந்து கசங்கி போயிருந்தாலும் இதுவாக இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் அந்த சேலியில் முந்தானியில் வந்து அவங்க நம்மளுக்கு தொடச்சி விடும்போது அந்த வாசம் இருக்கு இல்லைங்களா, அது என்னவாக இருந்தாலும் மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரமா. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நெடுஞ்செழியன் இடங்காணியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சின்னராஜ் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முகமது பிலால் டெய்லர் ஐனாவரத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கும்பகோணத்திலேருந்து குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மயிலை பட்டாபி அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. செல்வராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் டிபி குமரன் தஞ்சாவூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முத்துமாரி கமலா வர்தன் ரெடில்ஸ்லேருந்து அயத் பாஷா இந்த நேரிலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: பொன்ராஜ்
0: சார். பொன்ராஜ், தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
1: ஐயா இவ்வளவு நேரம் ஆச்சு தலைப்பு கேட்காம இருப்பேனா?
0: சொல்லுங்க ஐயா. அம்மாவின் சேலையோடு இணைந்த உங்கள்
1: அம்மா புடவையோட பின்னி பிணைந்து வளர்ந்தவன் சார் நானு. அதாவது பாத்தீங்கன்னா நான் தொட்டில் முத, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு இப்போ நிறைய பேர் சொன்னதுதான், மலையில போகும்போது நனையக்கூடாதுன்னு அந்த முந்தானி மூடுறது, வெயில்ல போகும்போது மூடி விடுவாங்க, மலையில நனைஞ்சிட்டு தோத்து விடுவாங்க. அவங்க மருதாணி வைப்பாங்க, அப்போ மருதாணியில அந்த பழைய புறைய கிளிச்சியா கையில கட்டி விடுவாங்க அந்த மருதாணி உள்ள வச்சு. அப்புறம் அந்த தலகாணி இருக்கு பாத்தீங்களா, பழைய துணியெல்லாம் வச்சு அவங்க அவங்க புறையிலதான் தலகாணியே கட்டி போடுற மாதிரி கட்டி நாங்க தலையில வச்சு தூங்குவோம். ஒரு திருப்பி காலில ஒரு கண்ணாடி குத்திடுச்சு, அங்க உங்க பையனை கண்ணாடி குத்திச்சுனால ஓடி வந்து அவங்க முந்தானிய கிழிச்சி அந்த காலில கட்டினாங்க. அப்படி வளர்ந்தவங்க சார் நான். அவங்க மடியில நான் படுத்து தூங்குவேன், அந்த முந்தானியை எடுத்து மூடி விட்டுவாங்க. நான் தூங்கும் போது கொசுக்கள் கூட அந்த முந்தானியை வச்சு வீசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா மாதிரி எனக்கு என்னால மறக்கவே முடியாது சார். ஒவ்வொரு நினைவுகளும் நீங்க இப்ப சொல்லும் போது நான் அப்படி கண் கலங்கிக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சார் நான் அன்பு.
0: தாய்க்கு எதுவுமே ஈடுன்னு இல்லையே சார்.
1: ஆமா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார்.
0: அதுதாங்க, ஒவ்வொரு தருணத்தையும் அது எல்லாத்தையுமே அனுபவிச்சு என்ன சொல்றது, அந்த நிகழ்வுகளுக்கு ஈடு இணை என்பது ஒன்றுமே இல்லை. சரி, அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜியா சரவணன்.
0: சரவணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சொல்றேன்யா. சின்ன பிள்ளையில நான் அவங்க செட்டிப்புத்தூர்ல இருந்தோம், புள்ளியோட சந்தில எல்லா மங்கள நிகழ்வுக்கும் அவங்க மைக் செட் வைப்பாங்க. அப்ப எங்களுக்கு அழைப்பே இருக்காது, எங்க அம்மா மைக் செட்டுக்காரங்க போகும்போது என்ன முறைப்பாங்க, அங்க எங்களை கூப்பிடல நீ போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிமான்ட்டு நான் எங்க அம்மாவை ஏமாத்திட்டு அந்த வீட்டு நான் ஒண்ணும் இல்ல, அந்த மைக் செட்டு போடுறவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பேன். அந்த ரெக்கார்டு சொல்றத நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அப்ப பத்திரகாளி பொண்ணு ஊருக்கு புதுசு மோகன புன்னகை இந்த மாதிரி படங்கள்லாம் வெளிவந்த காலகட்டம். அப்ப எங்க அம்மா வந்து என்ன அடிச்சு இந்த சேலையை மூலமா என்ன அழிச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த நிகழ்வு.
0: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி, நன்றி.
0: ஸோ ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொரு இதுவான. சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு நேயர், இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய நேயர் யாரு, அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: அன்பான அன்பருக்கு இனி இரு வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி சார்?
0: ஆண்டனி நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு சார்.
0: சொல்லுங்க சார்.
3: கருவறையில் சுமந்தவளை, கருவறையில் சுமந்தவளை கட்டியவள் வந்தவுடன் மறந்து விடாதே. எவ்வளவு அதாவது தகப்பனார காட்டிலும் பல மடங்குகள் சக்தி வாய்ந்தவள் தாய். கண் விழித்து பால் ஊட்டி சீராட்டி அதை ஈடு ஏற்று எனக்கு நினைவே முடியாது.
0: ஆனா
3: கடவுள் தான் சார், இறைவன்
0: தெய்வம், தெய்வம் தந்த பரிசு தான். ஆமா, மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து நிறைவு கருத்தா உங்களை கருத்தை பதிவு

0: பண்ணதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார.
0: தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியில் இன்று பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவு பெற்றது நீ கூறினால் நிகழ்ச்சி. நேரம் 9 மணி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

கடலில் மூழ்க இருந்த இளவரசரை பூங்குழலி காப்பாற்றினாள் என்பதை அவளே சக்கரவர்த்தியிடம் கூறும்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கேள்வியை பூங்குழலியிடம் தொடுக்கிறார். எல்லாம் சரிதான், ஆனால் கோடிக்கரையிலே அங்கே பழுவேட்டரையர் ஏற்கனவே இருந்தாரே, இளவரசனை அவரிடம் சேர்ப்பித்திருக்கலாமே அல்லது தஞ்சைக்கு கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் அவரை அங்கே அனுமதித்தீர்கள் என்று கேட்டதற்கு பூங்குழலி அவர் பய

0: பழுவேட்டரையர் சகோதரர்கள் இளவரசனுக்கு விரோதி என்று ஊரெல்லாம் அறியுமே, எப்படி அவரிடம் ஒப்புவிக்க முடியும் என்று கூறுகிறாள்.
1: ஆம் ஆம், என் புதல்வர்களுக்கு பழுவேட்டரையர்கள் மட்டுமா விரோதிகள்? நான் கூடத்தான் விரோதி. உலகம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அது போகட்டும். முதன் மந்திரி நேற்று இங்கு அடித்த புயல் நாகப்பட்டினத்தில் இன்னும் கடுமையாக இருந்திருக்குமே. இளவரசனுக்கு மறுபடியும் ஏதேனும் தீங்கு நேரிடாமல் இருக்க வேண்டுமே என்று என் நெஞ்சம் துடிக்கிறது.
0: பிரபு, சோழ நாடு அதிர்ஷ்டம் செய்த நாடு. இப்போது இந்த நாட்டுக்கு மகத்தான நல்ல யோகம். ஆகையால்
1: சோழ நாடு அதிர்ஷ்டம் செய்த நாடுதான். ஆனால் நான் துரதிர்ஷ்டசாலியாயிற்றே. பிரம்மராயரே, நான் கண்ணை மூடுவதற்குள் என் புதல்வர்களை ஒரு தடவை பார்க்க விரும்புகிறேன்.
2: ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இத்தகைய புதல்வர்களையும் புதல்வியையும் பெற்ற தங்களைப் போன்ற பாக்கியசாலியார். இதோ இன்றைக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறேன். இளவரசரை பத்திரமாக அழைத்து வருவதற்கு என் சீடன் திருமலையையும் கூடவே அனுப்புகிறேன்
0: என்றார் முதன் மந்திரி. அப்போதுதான் சக்கரவர்த்தி ஆழ்வார்க்கடியான் மீது தம் பார்வையை செலுத்தினார்.
1: இவன் இத்தனை நேரமும் இங்கே நிற்கிறானா? சின்ன பழுவேட்டரையர் இவனை பற்றித்தானே சொன்னார்? பழுவூர் அரண்மனை மதிலில் ஏறி குதித்தவன் இவன்தானே?
2: பிரபு, அதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. அதை பற்றி நாளைக்கு தெரியப்படுத்த அனுமதி தாருங்கள். ஏற்கனவே மிக்க களைப்படைந்து விட்டீர்கள்
0: என்றார் முதன் மந்திரி. இந்த சமயத்தில் மலையமான் மகளும் குந்தவையும் வானதியும் சக்கரவர்த்தி அறைக்குள்ளே வந்தார்கள். முதன் மந்திரி, இன்றைக்கு இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். சக்கரவர்த்திக்கு அதிக களைப்பு உண்டாகக் கூடாது என்று வைத்தியர்கள் கண்டிப்பாக கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று மகாராணி கூறினாள். பின்னர், இந்த பெண் இனிமையாக பாடுவாளாம். ஒரு தேவார பாடல் பாடச் சொல்லுங்களேன். சக்கரவர்த்திக்கு கானம் மிகவும் பிடிக்கும் என்றாள்.
2: ஆகட்டும் தாய், என் சீடன் கூட ஆழ்வார் பாசுரங்களை நன்றாக பாடுவான். அவனையும் பாடச் சொல்லுகிறேன்
0: என்றார் முதன் மந்திரி. பூங்குழலி, கூற்றாயினவாறு விலக்ககிலீர் என்ற அப்பர் தேவாரத்தை பாடினாள். ஆழ்வார்க்கடியான் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் என்ற பாசுரத்தை பாடினான். பாடல் ஆரம்பித்ததும் சுந்தர சோழர் கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர் முகத்தில் சாந்தியும் நிம்மதியும் காணப்பட்டன. மூச்சு நிதானமாகவும் ஒரே மாதிரியாகவும் வந்தது. நல்ல நிதிரையில் ஆழ்ந்துவிட்டார் என்று தெரிந்தது. இருட்டுகிற சமயமாகிவிட்டபடியால் தாதிப்பெண் விளக்கேற்றி கொண்டு வந்து வைத்தாள். முதன் மந்திரி உள்ளிட்ட அனைவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறினார்கள். மலையமான் மகள் மட்டும் சிறிது நேரம் சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தாள். அடுத்த அறையின் வாசற்படியிலிருந்து குந்தவை அவளை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்யவே அவளும் எழுந்து சென்றாள். பின்னர் அந்த அறையில் மௌனம் குடிகொண்டது. சுந்தர சோழர் மூச்சுவிடும் சப்தம் மட்டும் லேசாக கேட்டு கொண்டிருந்தது. முதல் நாளிரவு சற்றும் தூங்காத காரணத்தினால் களைத்து சோர்ந்திருந்தபடியினாலும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் பாடிய தமிழ்ப்பாசுரங்களின் இனிமையினாலும் சுந்தர சோழர் அந்த முன்மாலை நேரத்தில் நித்திரையில் ஆழ்ந்தார் என்றாலும் அவருடைய துயில் நினைவற்ற அமைதி குடிகொண்ட துயிலாக இல்லை. பழைய நினைவுகளும் புதிய நினைவுகளும் உண்மை நிகழ்ச்சிகளும் உள்ள கற்பனைகளும் கனவுகளாக உருவெடுத்து அவரை விதவிதமான விசித்திர அனுபவங்களுக்கு உள்ளாக்கின. அமைதி குடிகொண்டிருந்த நீலக்கடலில் அவரும் பூங்குழலியும் படகில் போய்க் கொண்டிருந்தார்கள். பூங்குழலி படகை தள்ளிக்கொண்டே கடலின் ஓங்கார ஸ்ருதிக்கு இசைய ஒரு கீதம் பாடிக்கொண்டிருந்தாள். சோர்வு கொள்ளாதே மனமே, உன் ஆர்வமெல்லாம் ஒரு நாள் பூரணமாகும். காரிருள் சூழ்ந்த நீளரவின் பின்னர் காலை மலர்தலும் கண்டனை அன்றோ, தாரணி உயிர்க்கும் தாமரை சிலிர்க்கும் அளிக்குலம் கழிக்கும் அருணனும் முதிப்பான். இந்த கீதத்தை கேட்டு சுந்தர சோழர் புலகாங்கிதம் அடைந்தார். அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் ததும்பியது. இன்னும் பாடு, இன்னும் பாடு என்று பூங்குழலியை தூண்டிக் கொண்டிருந்தார். ஆழ்கடலில் மிதந்து படகு போய்கொண்டே இருந்தது. திடீரென்று இருள் சூழ்ந்தது. பெரும் காற்று அடிக்கத் தொடங்கியது. சற்றுமுன் அமைதியாக இருந்த கடலில் மலை மலையாக அலைகள் எழுந்து விழுந்தன. தொட்டில் ஆடுவது போல சற்று முன்னால் ஆடிக்கொண்டிருந்த படகு இப்போது மேகம்

0: மண்டலத்தை எட்டியும் அதல பாதாளத்தில் விழுந்தும் தத்தளித்தது. படகில் இருந்த பாய்மரங்களின் பாய்கள் சுக்குநூறாக கிழிந்து காற்றில் அடித்து கொண்டு போகப்பட்டன. ஆனாலும் படகு மட்டும் கவிழாமல் எப்படியோ சமாளித்துக் கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் பூங்குழலியின் படகு விடும் ஸ்திரத்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி வியந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். காற்று வந்த வேகத்தைப் போலவே சட்டென்று நின்றது. கடலின் கொந்தளிப்பு வரவரக் குறைந்தது. மீண்டும் பழையபடி அமைதி ஏற்பட்டது. கீழ்த்திசையில் வான்முகட்டில் அருணோதயத்துக்கு அறிகுறி தென்பட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தங்கச் சூரியன் உதயமானான். கடலின் நீரும் பொன்வண்ணம் பெற்று தகதகாமயமாகத் திகழ்ந்தது. சற்று தூரத்தில் பசுமையான தென்னந்தோப்புகள் சூழ்ந்த தீவுகள் சில தென்பட்டன. அந்த தீவுகளிலிருந்து புள்ளினங்கள் மதுர மதுரமான குரல்களில் இசைத்த கீதங்கள் எழுந்தன. ஈழ நாட்டின் கரையோரமுள்ள தீவுகள் அவை என்பதை சுந்தர சோழர் உணர்ந்து கொண்டார். அவற்றிலே ஒரு தீவிலேதான் முந்தை பிறவியில் அவர் மந்தாகினியை சந்தித்தார் என்பது நினைவு வந்தது. அந்த தீவின் பேரில் பார்வையை செலுத்திக் கொண்டே, பூங்குழலி, கடைசியில் என்னை சொர்க்கலோகத்துக்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டாயல்லவா, உனக்கு நான் எவ்விதத்தில் நன்றி செலுத்தப் போகிறேன் என்றார். பூங்குழலி மறுமொழி சொல்லாதது கண்டு அவள் பக்கம் திரும்பி பார்த்தார். அப்படியே ஸ்தம்பிதமாகிவிட்டார். ஏனெனில் படகில் இன்னொரு பக்கத்தில் இருந்தவள் பூங்குழலி இல்லை, அவள் மந்தாகினி. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தாளோ அப்படியே இன்றும் இருந்தாள். சில நிமிஷ நேரம் திகைத்திருந்து விட்டு, மந்தாகினி, நீதானா? உண்மையாக நீதானா? பூங்குழலி மாதிரி மாற்றுருவம் கொண்டு என்னை அழைத்து வந்தவள் நீதானா என்றார். தாம் பேசுவது அவளுக்கு காது கேளாது என்பது நினைவுக்கு வந்தது. ஆயினும் முதடுகளின் அசைவிலிருந்து அவர் சொல்வது இன்னதென்பதை அறிந்து கொண்டவள் போல மந்தாகினி புன்னகை புரிவதைக் கண்டார். அவள் அருகில் நெருங்கிச் செல்வதற்காக எழுந்து செல்ல முயன்றார். ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. தம் கால்கள் பயனற்றுப் போயின என்பது நினைவுக்கு வந்தது.
1: மந்தாகினி, நான் நோயாளியாக போய்விட்டேன். உன்னிடம் என்னால் வர முடியவில்லை. நீதான் என் அருகில் வர வேண்டும். இதோ பார் மந்தாகினி, இனி ஒரு தடவை 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவதா என்னை யாரேனும் அழைத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இந்த ஈழ நாட்டுக்கு அருகில் உள்ள தீவுகளுக்கு நாம் போக வேண்டாம். இங்கே யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள். படகை நடுக்கடலில் விடு. வெகு தூரம், தொலை தூரம், 7 கடல்களையும் தாண்டி சென்று அப்பால் உள்ள தீவாந்திரத்துக்கு நாம் போய்விடுவோம்
0: என்றார் சுந்தர சோழர். அவர் கூறியதையெல்லாம் தெரிந்து கொண்டவள் போல மந்தாகினி புன்னகை புரிந்தாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இளம பருவத்துல, அதாவது ஏறத்தாழ 30 வயதுக்குள்ள ஏற்படுறது எல்லாமே முதல் அனுபவங்கள் அல்லவா? இந்த இனிய நினைவுகளை சேமிச்சு வச்சு மனம் தளர்ச்சி அடையும் போதெல்லாம், குறிப்பா மனத்திறன் குறையும் முதுமை பருவத்துல, அமைதி தர்ற வகையில மூளை வெளிப்படுத்துதான். இந்த விசித்திர செயற்பாட்டை ரெமினிசன்ஸ் பம்ப், அதாவது நினைவக புடைப்புன்னு உளவியல் குறிப்பிடுது. அறிவின் தாக்கம் கர்வத்தை தூண்ட முற்படும் போதெல்லாம் அன்பின் அரவணைப்பு மனத்தை தூய்மைப்படுத்திடுறத பார்க்குறோம். இந்த செயற்பாடு தான் காரணம். முதன் முதல் பூங்குழலியை பார்த்ததும் அத்தையின் முகஜாடை கொஞ்சம் இருக்குது, ஆனால் அவளை போல் இல்லை, ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னு வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டார் சுந்தர சோழர். அந்த கொஞ்சம் முகஜாடை போதுமானதாக இருந்தது அந்த முன்மாலை நேரத்தில் நித்திரையில் ஆழ்த்த. நேர்களே, பல சொற்களுக்கான பொருள் எழுதல விளங்கினாலும் அவற்றின் பிறப்பு குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு வரோம். அந்த வகையில் விரோதிங்கிற சொல்ல ஆராய்வோம். நேரடி அர்த்தம் பகைவர். வி ரோத், இணைந்து விரோதி உருவாகுது. வி எதிரான என்ற பொருளோடு முன்னொட்டாக வரும். ரோத், இதன் பொருள் தடுப்பது, அதாவது முரண்பட்டு எதிர்ப்புடன் தடுப்பவர். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், தர்மசேனர் என்ற பெயரோடு விளங்கினவரை சூளை நோய் தந்து ஆட்கொண்டாம் பரமன். திருவதிகையில் பிறந்த பதிகம் இது. சூளை நோய்

0: இருந்தது தர்மசேனர் திருநாவுக்கரசர் ஆனார். சம்பந்தரால அப்பர்னு அழைக்கப்பட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். முதல் ஆழ்வார்கள் மூவரில் பேயாழ்வார் பாடினது. திருக்கோவலூரில் ஒரு வீட்டின் இடைகழியில் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கத்தை உணர்ந்த அனுபவத்தின் வெளிப்பாடு இது. மாமலரால் நோக்கு எனப்படும் லக்ஷ்மி கட்டாட்சம் தரும் பிரபந்தம். சோர்வு கொள்ளாதே மனமே. சிதம்பரத்தில் நடைபெற்ற தமிழ் எழுத்தாளர் மாநாட்டில் உரையாற்றின பிறகு சென்னைக்கு திரும்பி வரும்போது கல்கி அவர்கள் இதை பாடினதாக ஒரு குறிப்பு கிடைக்கிது. அமரதாரா என்னும் நாவலில் 26 அத்தியாயங்கள் மட்டுமே எழுதியிருந்த நிலையில் உடல் நலக்குறைவினால ராக்கி மறைந்தார். பிறகு அந்த நாவலை அவர் மகள் நிறைவு செஞ்சாங்க. கல்கி அவர்களின் மன வலிமைக்கு இந்த பாட்டு தக்க சான்றா விளங்குது. அன்னாரின் தன்னம்பிக்கையைத்தான் வந்தியத்தேவனிடம் பார்க்கிறோம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ஆகாஷ்வாணி.
2: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
3: பொங்கல்
4: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: அடிகருப்பு நிறத்தழகி சமப்பழகி சில்லறையில் சதறி கண்டி ஓம் சேரிப்பில்

0: 9:15 கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: ஆமாங்க, நாம இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்ஜினிய பொன்னிலாவே. இந்த நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களோட இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வருதுன்னா, பையா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, தன்வி, நா முத்துக்குமாரோட வரிகளில் பாடல். இது உங்களுக்காக காற்றலைகள் கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒரு அட்டகாசமான பாட்டு கேட்டு முடிச்சும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். கோவா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: 9:27 ஆகிட்டுருக்கு. என் இனிய பொன்னிலாவில் தான் நம்ம இருந்திருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உதித் நாராயணன் பாடியிருக்காரு. யுவன்சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். 92.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அட்டகாசமான பாட்டு கேட்க போறோம். எந்த திரைப்படத்தில் இருந்து வருதுன்னு மன்மதன் திரைப்படத்திற்காக பாடல பாடியிருக்காரு கே.கே. நா. முத்துக்குமாரோட வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில ஒரு அழகிய பாடல் காற்றலையில் இதோ உங்களுக்காக இணைந்திருப்போம் விபத் பாரதியோடு.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சங்கர் மகாதேவன் பாடலை பாடியிருக்காரு. பா விஜயோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசை அமைப்பில் பில்லா திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: Joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy, joy

சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கார் கார்த்திக். நா முத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் காற்றலையில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விபத் பாரதி தமிழ் பண்பலை.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்துகிட்டு இருக்கு. பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ், யுவன், ஷ்ரேயா கோஷல். ஸ்னேகனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசை அமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 10 மணி. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இந்த நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடல் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 9444001023 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த பாடலின் வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மீண்டும் ஒரு முறை புதிய நேயர்களுக்காக, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த பாடலுடைய வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் 9444001023 9444001023.

2-3 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யாருன்னு பார்த்தோம்னா, சந்தான பிரியா மன்னார்குடியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, தாய் சொல்லை தட்டாதே என்ற திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:06 கடந்து போயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் நீங்கள் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், அந்த வரிகள், இதை டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண், வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜசேகர் கொடுங்கையூர்லேருந்து பாட்டு கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா ரகசிய போலீஸ் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள்

0: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் 25 காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, Room No. 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: கடந்து போயிட்டு இருக்கோம். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் அந்த முதல் வரி, பாடலின் படம், இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யாருன்னு பார்த்தோம்னா எஸ் வெங்கடேஷ் அவர்கள் கும்பகோணத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க மனு எஸ் ஜானகி. வாலியோட வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பாரதி தமிழ் பண்பலை எல்லாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பிரபாகரன் என்ற நேயர் வேளச்சேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேஜே யேசுதாஸ் வாலி இளையராஜா அவருடைய இசையமைப்பில் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:28 கடந்து போயிட்டு இருக்கும். நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் முத்துராமன் ஆசூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் பாடி இசையமைத்த பாடல், பிரைசூடன் எழுதியிருக்காரு. என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:33 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலைகள் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடல், பாடல்கள் பெற்ற திரைப்படத்தெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சுந்தரி வேளச்சேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாதனா சர்க்கம் குரலில் பாடல் வந்துட்டுருக்கு. வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரகுமான் அவர்கள் இசை அமைப்பில் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
1: Don.

10:39 கடந்து போயிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சக்தி முருகன் தாம்பரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் சிவா மனசில் சக்தி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை பாடியிருக்கார் யுவன். நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த பாடல் காற்றலையில் இதோ இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102 புலி 3
1: பாட்டுக்கு டான்.
2: பத்து மணி 45 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் சீதலப்பதியிலிருந்து மகேந்திரன் பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் வானத்தை போல திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காங்க. ஜெயச்சந்திரன் பாடலை பாடியிருக்காரு. பா விஜயோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: 102.3 பாட்டுக்கு இதான்

10:50 கடந்து போயிட்டுருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஆரணி சங்கீதவாடியிலிருந்து தசரதன் பிரபாவதி என்ற நேயருக்காக அவரின் விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கௌரவம் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காங்க. பாடலை பாடியிருக்கிறார் MS TM சவுந்தரராஜன். கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் அவருடைய இசை அமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கண்ணா

0: வாக்கு மின்னஞ்சல்
1: வணக்கம். நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கும் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கஜலட்சுமி பெருங்குளத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் வந்து

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசை எட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். நட்பாக ஒரு பாடல், நட்புக்காக படத்திலிருந்து.

இந்தியன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ் வாணியில் மனசு கிறங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்கிறார் ஹரிணி. நேருக்கு நேர் படத்திலிருந்து அந்த பாடல் எந்த பாடல்?

11:24 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆசை ஆசையாய் தேடிய பாடல் ஆசை படத்திலிருந்து ரசித்தோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 மனசு மயங்கும். அவள் வருவாளா படத்திலிருந்து அடுத்த பாடல்

காற்றும் நின்று கேட்கும் காணங்களின் தொகுப்பில் மனசு மயங்கும் ஒன்ஸ் மோர் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்கிறார்கள் ஷோபா விஜய். தேவாவின் இசையில் விஷ்ணு.

ஆகாஷ்வாணியில் அடுத்தடுத்து பாடல்கள் மெட்டுக்கட்டி வருவதை கேட்கும்பொழுது உங்களுக்கு கிறங்கத்தான் செய்யும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது

ஸ்வர்ணலதா எஸ் என் சுரேந்தர் குழுவினரோடு பாடியிருக்காங்க வாலியின் வரிகளில் பாடல். தரிகிட்ட தக்க தக்க தரிகிட்ட தக்கதான்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் இசை அதுக்கு மருந்தாக அமையும் அப்படின்றது உண்மையான காரணம்தான் இல்லைங்களா? நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய இசை கூட்டணி ஸ்பெர்னலாதா, எஸ்பி பாலசுப்ரமணியம், வைரமுத்து, தேவா, இவங்களுடைய இசை கூட்டணியில் பாஷா படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 வரை எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித்பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4.
2: காற்றின் மொழி.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அடையார் ஜே பாலசுப்பிரமணியம் நாகஸ்வரம் அகூர் ஏஜி முருகன் தவில் நிகழ்ச்சியில் இந்த கண்ணனந்த என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பிலகரி ராகம், ரூபக்க தாளம்,

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நென்னுருச்சி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மாலவி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 4:28. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடையார் பாலசுப்பிரமணியம் நாகஸ்வரம், அகூர் ஏஜி முருகன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யொச்சனா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம் ஆதி தாளம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரியாதை கதுரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை சங்கராபர்ணம் ராகம் ஆதித்தாளம்

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது அடையார் ஜே பாலசுப்பிரமணிய நாகஸ்வரம், அகூர் ஏஜி முருகன் தவில். ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய ஸ்ரீ கந்தசஷ்டி கவச்சம்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய